0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 5:50. நேர்கள் அனைவருக்கும் மொஹரம் தின நல்வாழ்த்துக்கள். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதா மாதம் 4ஆம் நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்துவிடும். குறள் எண் 305 அதிகாரம் வெகுளாமை.
1: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்.
0: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்துவிடும். குறள் எண் 305 அதிகாரம் வெகுளாமை.
2: நேரம் காலை 5:55 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நாம் இனி கேட்க இருக்கின்றோம் நமது வானொலியில் இனி இன்று வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க உழவும் தொழிலும் வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலாக, 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜ சவுந்தர பாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 செய்தி சுருக்கம் 8:02 மாப்போ சி பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியாக யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை, படைப்பு சென்னை வானொலி. 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 இலக்கியம் பேசுவோம், திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை மன்னார்குடி MSK சங்கரநாராயணன் அவர்களின் நாகஸ்வரம், மகாலட்சுமி சங்கரபரணம் மிஸ்ராசப்பு பாபநாசம் சிவன் அவர்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஒன்று பத்துக்கு 800 தொழில், 1:45 இருக்கு மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 இருக்கு பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 இருக்கு மதுரை தென்றல், 2:35 இருக்கு சேர்ந்து இசை பாடற் பயிற்சி கன்னட மொழி பாடல் கேட்கலாம். 2:55 இருக்கு வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று 5:27 துவங்கும். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:05 இருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையில், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம், மொஹரம் தின உரை வழங்குவர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள் சென்னையிலாக. 7:15 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதி வரைய மோகன் அவர்கள். 7:25 பண்ணைச்சேரி, 7:30 மண்ணும் மணியும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:50 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் பள்ளி, 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை.

சிக்கந்தர் அவர்கள் சென்னேஞ்சலாக. 7:15 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதி வரைய மோகன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 அறிவியல் பள்ளி, 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கி செய், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சல், 11:10 ஒளிபரப்பு. இனிதை நிறைவு பெற்று மறுநாள் காலை மணி 5:45 துவங்கும். இவையாம் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்க.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: ஓட்டலாமா?
1: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
2: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
3: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
4: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: റേഡിയോ ലിസണേഴ്സ് ഒക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
3: செல்போன் பேசிட்டே வண்டி

0: 20 others injured and 200 still trapped. Mr. Roderick stated that at least 2,927 families lost their homes after powerful back-to-back 7.2 and 7.5 magnitude earthquakes struck around 160 kilometers west of the capital, Caracas. In the ICC Women's T20 World Cup, India defeated Bangladesh by 5 wickets in a Group A clash in Manchester, England last night. Opting to bat first, Bangladesh posted 136 for 8 in the stipulated 20 overs. For India, Radha Yadav picked up 3, while Sri Charani took 2 wickets. In reply, India comfortably overhauled the target, losing 5 wickets in 16.5 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது காலை 6:10. ஆகாஷவாணி
2: எனைத்தானும் நல்லவை கேட்க உழவும் தொழிலும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: உழவும் தொழிலும் உலக முகத்தின் இரு விழிகள் என்பார்கள் அறிஞர் பெருமக்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வைத்துதான். பொருளாதாரம் பெருக வேண்டுமானால் உற்பத்தி பெருக வேண்டும். உற்பத்தி பெருக வேண்டுமானால் உழவும் தொழிலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும். தொழிலுக்கு மூலப்பொருளை தருவது விவசாயம். நவீன முறையில் விவசாயம் செய்திட உதவுபவை தொழில் வளமே. இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்த வளர்ச்சியை பெற வேண்டும். சுழன்றும் ஏற்பின்னது உலகு என்றார் வள்ளுவர். அதையே ஏர்முனைக்கு நேருங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று கவிஞர் ஆனா மரதகாசி அவர்களும், ஓதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தல கடையிலே என்று பட்டுக்கோட்டையார் அவர்களும் உழவு தொழிலின் சிறப்பை எடுத்துரைத்துள்ளனர். உழவன் சேற்றிலே கால் வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பது உண்மைதானே. அதை அறிந்துணர்ந்த நமது தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், 75% விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் நம் தேசத்தில் உழவு தொழில் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை விட உலகின் முதுகெலும்பு என்றார். சற்றே நாம் சிந்தித்தால் உழவு தொழில் உயிர் தொழில். ஆம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது உண்மைதானே. ஆதலால் உழவு தொழில் உலகின் முதுகெலும்பு என்பதிலும் உயிர் மூச்சு என்றே சொல்லலாம். அதை அறிந்துதான் நமது மகாகவி சுப்பிரமணிய பாரதியும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று போற்றி பாடியுள்ளார். நமது தமிழினம் 3000+ நெல் வித்துக்களை பயன்படுத்தி பலன் கண்டுள்ளது என்றும் வேளாண் துறை குறிப்புகள் கூறுகின்றன. அதுபோல தொழில் வளர்ச்சி நவீன தொழில்துறைகள் பெருகியுள்ளதாலும் இயந்திரமயமானதாலும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது. மக்கள் தவறான வழி தேடி பொருளீட்டச் செல்லாமல் உழைத்து வாழ வைப்பதும் தொழிலே. அதிலும் கைத்தொழில் ஒன்று தெரிந்தால் போதும், அவன் யாருக்கும் எதற்கும் அடிமையாக வேண்டியதில்லை. இதை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்தால் நன்று. யாதேனும் தொழில் செய்வோம், யாவும் அவள் தொழிலாம் என்றார் பாரதி. மகாகவி பாரதி சொன்ன அந்த கவிதை வரிகளிலே எல்லா தொழிலுக்குள்ளும் கலைமகள் இருக்கிறாள் என்பதை வலியுறுத்தி பாடியுள்ளார். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்றார் தெய்வ புலவர். தொழில் பலவாய் இருந்தாலும் நாம் அனைவரும் பிறப்பால் ஒரே தன்மையுள்ளவர்கள் என்கிறார். மேலும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று நாமக்கல் கவியரும் தொழில் சிறப்பை வலியுறுத்தி கூறுகின்றார். புதியதொரு உலகத்தை படைத்திட வேண்டுமெனில் தொழில் வளங்கள் பெருகிட வேண்டுமென்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனார். அவரின் சித்திரச்சோலைகளே உமையுங்கு படைத்தையு பாரிநிலை என்ற பாடல் வரிகள் அதை உணர்த்தும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. அந்த நிலை ஏற்படாதிருக்க உணவு தரும் உழவு தொழிலையும் அதனோடு தொடர்புடைய மற்றைய தொழில்களும் நலிந்திடாமல் பாதுகாக்க வேண்டும். அவை நலிந்தால் நாம் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை உணர வேண்டும். விவசாயம் மேன்மையுற விளைநிலமும் தண்ணீரும் தான் இன்றியமையாதது. அதுபோல தொழில் வளம் பெருக வேண்டுமென்றால் மூலப்பொருட்களும் எந்திரமும் தண்ணீரும் தான் தேவை. நாம் நம்முடைய அறிவியல் நுட்பத்தை கொண்டு நிலத்தடி நீரை எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி எடுத்துவிட்டோம். நவீனமயமாக்கல் என்று சொல்லி மரங்களை அழித்துவிட்டோம். அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமெனில் பொன்னு விளைகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்வோமிடா என்ற பாடல் வரிகளின்படி இந்த மண் பெருமையையும் உழவு தொழிலின் மேன்மையையும் அதனோடு தொடர்புடைய ஏனைய தொழில்களும் வளர

0: வேண்டும் என கூறி உழவும் தொழிலும் வளர வேண்டும், உழவுக்கும் தொழிலுக்கும் மீண்டும் வந்தன செய்து நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 6:15. இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ உங்களுக்காக பக்தி மாலை. ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் காலை 6:29 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ் பக்தி மாலை கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி தரும் நிறைய

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை.

0: வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிறைவு பெற்றது பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 6:15 கேட்கலாம்.

0: இன்று பராபவ வருடம், ஆனி மாதம் 12 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு சேதி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, இயற்கை களை கொல்லி தயாரித்தல் குறித்த அறிவிப்பு. இயற்கை களை கொல்லி தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள்: 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ எருக்கம் இலை, 2 கிலோ கல் உப்பு, 1/2 கிலோ சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்பு பவுடரை சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சம்பழம். செய்முறை: எருக்கன் இலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்புக்கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். இதை பயன்படுத்தும் முறை: களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது 1 எலுமிச்சம்பழத்தின் சாறு கலந்து தெளிக்கலாம். சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் போது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மீது படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பானது. குறிப்பாக இரசாயன களைக்கொல்லி மண் வளத்தை குறைக்கும். இந்த இயற்கை களைக்கொல்லி மண் வளத்தை பாதுகாக்கும். அன்பார்ந்த விவசாயிகளே, புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கும் முறை. கொடிவகை பயிர்களுக்கு புண்ணாக்கு கரைசல் தயாரித்து பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம். இந்த புண்ணாக்கு கரைசல் தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள்: தேங்காய் புண்ணாக்கு 5 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 5 கிலோ, கடலை புண்ணாக்கு 5 கிலோ. இந்த 3 புண்ணாக்கையும் 1 டிரம்மில் கொட்டி நன்கு மூழ்கும் வரை தண்ணீர் ஊற்றி 4 நாட்களுக்கு ஊறவிட வேண்டும். 4 நாட்கள் கழித்து அசோஸ்பைரிலம் 2 கிலோ அல்லது சூடாமோனோஸ் 2 கிலோவையும் அதில் கொட்டி தண்ணீர் ஊற்றி கரைத்து மீண்டும் 4 நாட்களுக்கு ஊறவிட வேண்டும். அதன் பிறகு அதில் 2 லிட்டர் கியூமிக் கரைசலை ஊற்றி நன்கு கலக்கிவிட்டு காலை அல்லது மாலை நேரத்தில் தண்ணீர் பாயும் சமயத்தில் செடிகளுக்கு ஊற்றிவிடலாம். செடிக்கு இது வளர்ச்சி ஊக்கியாக செயல்பட்டு செடி விரைவாக வளர உதவும். வேர் வளர்ச்சி அதிகரிக்கும். பூ பிஞ்சு அதிகம் பிடிக்கும். காய்கள் நல்ல தரமானதாக இருக்கும் என வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தென்னை விவசாயிகளே, தென்னை மரத்தில் குரும்பைகள் காய்ந்து விடுகின்றனவா? கோடை காலத்தில் போதிய நீர் கிடைக்காததால் குரும்பைகள் காய்ந்து உதிரும். பொட்டாசியம் மற்றும் போரான் சத்து குறைபாட்டால் குரும்பை உதிர ஏதுவாகும். அதிக வெப்பம், காற்று அல்லது மழையால் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம். யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி அல்லது பூஞ்சை நோய்கள் தாக்கினால் குரும்பைகள் உதிரக்கூடும். இதை தவிர்க்க வாரத்திற்கு 2 முதல் 3 முறை ஆழமான பாசனம் வழங்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 120 முதல் 150 லிட்டர் தண்ணீர் தேவை. சமச்சீர் உர மேலாண்மை அவசியம். ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு NPK 500 க்கு 320 க்கு 1200 கிராம் வழங்க வேண்டும். பொட்டாசியம் சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும். நுண்ணூட்ட சத்து வழங்குதல் அவசியம். போராக்ஸ் 50 முதல் 100 கிராம் ஒரு மரத்திற்கு 1 ஆண்டுக்கு இட வேண்டும். ஜிங்க் சல்ஃபைட் 25 கிராம் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ட் கலவை மரம் ஒன்றிற்கு அளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு சரியாக இருந்தால் ஈரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி ஆகியவற்றின் தாக்கம்

0: தாக்குதலை கண்காணித்து தேவைக்கேற்ப உரிய மருந்துகளை தெளித்தால் தென்னை மரத்தில் குறும்பைகள் உதிர்வதை தடுக்கலாம். அன்பார்ந்த வாழை சாகுபடியாளர்களே, வாழையில் காய் வெடிப்பு ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்கள்: அதிகபட்சம் முதிர்வடைதல், நேரடி சூரிய ஒளியினால் பாதிக்கப்படுதல், வாழைக்காயின் உட்சதையின் பருமனை தாங்கும் அளவிற்கு தோல் பகுதி திடமாக உற்பத்தியாகாமல் இருத்தல், தோல் பகுதி அதிக வெப்பத்தால் அல்லது வெயிலால் நீர் சத்து இழத்தல், வாழை தாரை தாங்குவதற்காக பயன்படுத்தும் முட்டுக்குச்சி உரசுதல் அல்லது இதர நேரடி உராய்வு காரணமாக இருக்கலாம். வாழையில் சரியான ஊட்டச்சத்து நிர்வாகம் இல்லாமல் இருந்தாலும், அதாவது வாழை விளையும் மண்ணில் சுண்ணாம்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் விகிதாச்சாரம் 10:5:1 என்ற அளவில் இல்லாமல் இருக்கக்கூடும். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் மண் ஆய்வு அறிக்கையின்படி இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எஸ்டிசிஆர் உர கால்குலேட்டரை பயன்படுத்தி உர நிர்வாகம் செய்ய வேண்டும். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் கிடைக்கும் பனானா சக்தி நுண்ணூட்ட சத்து கலவையை வாங்கி தவறாமல் பயன்படுத்த வேண்டும். வாழைத்தாரில் ஆண் பூ மொட்டை நீக்கியவுடன் தாரின் மேல் பாலி புரொப்பிலின் உரை இட வேண்டும் அல்லது காய்ந்த சருகுகள் வைத்து சுற்றி கட்ட வேண்டும். தாரின் கொன்னை பகுதியை கண்ணாடி பாளையை கொண்டு வெயிலில் காய்ந்து விடாமல் நன்கு மறைத்து கட்ட வேண்டும். சுரக்கும் தாரின் மேல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற அளவில் பொட்டாசியம் சல்ஃபேட் என்ற அளவில் கரைத்து சரியான அளவில் தரமான ஒட்டும் பசையுடன் சேர்த்து நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். இவ்வாறு 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தவணைகளாக தெளிக்க வேண்டும். இவ்வாறு பொட்டாசியம் சல்ஃபேட் கரைசலை தெளிக்கும் போது அங்குமிங்குமாக காய் வெடிப்பு தெரிந்தால் பொட்டாசியம் சல்ஃபேட் தெளிப்பு கரைசலில் 1 லிட்டருக்கு 1 கிராம் கார்பன்டைசியம் சேர்த்து கொண்டால் காய் வெடிப்பின் வழியாக பரவும் பூஞ்சை காளானை தவிர்க்கலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: காளான்ங்கிறது நிறைய அதுக்கான விற்பனை நிலையங்கள் கிடையாது. அப்ப அவங்க வந்து விவசாய பொருட்கள் விற்கக்கூடிய காய்கறிகள் விற்கப்படுற கடையிலேயோ ஒரு மளிகை கடையிலேயோ போய் தான் நம்ம விற்க போறோம். அது மாதிரி போகும்போது அவங்க கேட்கிற விலைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறோம். அதை விடுத்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சிறிய லெவலில் ஆரம்பிச்சு சுற்றுப்பட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளை அறிமுகப்படுத்தி இந்த காளான்ல கிடைக்கக்கூடிய நன்மைகளை வந்து சொல்லி நிறைய கொடுத்து இதே இது அடுத்த கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி விஷயங்களை கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு இன்னென்ன நாளையில் இத்தனை மணிக்கு கரெக்டாக நாங்கள் காளான் சப்ளை பண்ணுவோம். விற்பனையாளர்கிட்ட வந்து 30% 40% தான் வச்சுருப்போம். நேரடி சந்தைப்படுத்தல் தான் நிறையா லாபமும் அதிகம். நான் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது மதுரையில் வந்து அன்னைக்கு வந்து 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் அதே இது நான் அருப்புக்கோட்டையில் போய் நான் 250 ரூபாய்க்கு விற்றேன். ஏகப்பட்ட இடையூறுகளை சந்தித்தாலும் அதுலேருந்து அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு வந்திருக்க காரணமும் அதுதான். இன்னைக்கு ரேட்டுக்கு நான் 300 ல் இருந்து 350 ரூபாய்க்கு காளான் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நிறையா வந்து நாங்கள் மாதிரிகள் பண்ணிட்டு இருக்கனால விற்பனை மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்கோம். எங்களுக்கு தேவையை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 95% மேலே ஒரு மாதிரி பண்ணையாக அதை உருவாக்கி வச்சிருக்கோம். நிரந்தரமான ஒரு முதலீடுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை செயல் விளக்கமாக காட்டுறதுக்கும் இதை நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு சிறிய தொகையை வாங்கிக்கிட்டு அதை சொல்லி கொடுக்கறவும் ரெடியாக இருக்கும். அதை மாதிரியை எடுத்து அங்கங்கே மாதிரி பண்ணைகள் அமைச்சு நிறையா விவசாயிகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நான் 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்குறேன். அப்போ வந்து அவங்க வேற எதுவும் வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். தலையில் பூ வச்சுட்டு வாசனையான பூ வச்சுட்டு மல்லிகை பூ பிச்சு பூ இந்த மாதிரி பூ வச்சுட்டு கூட உள்ளே வரக்கூடாது. இது மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு உள்ளே வர சொல்கிறோம். ஒரு முறை காளான் விதை போட்டு அதிலிருந்து காளான் பறிச்சு எடுத்துட்டோம்னா அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி தொற்று நீக்கம் பண்ணணும். அப்போ ஒரு காளான் குடியில் மட்டும் போட்டா பார்த்தது 3-4 போடணும். இது மாதிரி விஷயங்கள் பண்ணணும்.
0: இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பி ராமலிங்கம் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்னாச்சுடா அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள்

0: வந்து ரொம்ப அழகா இருக்கான், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.
3: தொடர்பு மாநில செய்திகள் சென்னை.
4: வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 தேதிக்குள் இணைத்து

0: கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்னினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பைவிட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதான உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாயக் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ

ஒரு அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: மலைப்பகுதிகள் சொல்லும் அமைதியான செய்தி. இயற்கையின் ஒவ்வொரு பகுதியும் மிக நுணுக்கமான சமநிலையுடன் இயங்குகிறது. குறிப்பாக மலைப்பகுதிகள் மிகவும் மென்மையான சூழலியல் அமைப்புகளை கொண்டவை. அங்கு வாழும் தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என அனைத்தும் குறிப்பிட்ட காலநிலத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன. புதிய விடுதிகள், ஸ்பாக்கள், யோகா மையங்கள் என மலைப்பகுதிகளின் முகம் இன்று நவீனமாக மாறிக்கொண்டே இருந்தாலும் அதன் அடிநாதமான இதமான குளிர் இன்னும் அங்கு நிறைந்திருக்கவே செய்கிறது. சிம்லா, டல்ஹௌசி, முசோரி போன்ற கண்கவர் மலைநகரங்கள் எப்படி உருவாயின என்ற வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. 1820களில் பிரிட்டிஷ் பொறியாளர்கள் இந்த மலைகளின் புவியியல் தன்மையை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராமல் மிக சிறந்த வடிகால் அமைப்புகளுடனும் உறுதியான பாலங்களுடனும் இவற்றை உருவாக்கினார்கள். ஒவ்வொரு செங்கலையும் இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு மலைகளின் வலிமை குறையாமல் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த அறிவியல் பூர்வமான திட்டமிடல் இன்று நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான பாடமாக திகழ்கிறது. உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம் என இமயமலை தொடர்களை நோக்கிய பயணங்கள் இன்று மிக எளிதாகிவிட்டன. அகலமான சாலைகள் நம்மை வேகமாக இங்கு அழைத்து செல்கின்றன. நீண்ட நேர பயணத்திற்கு சில நேரங்களில் மலைப்பகுதிகளில் நாம் காத்திருக்க நேரிடலாம். அப்போது ஏன் நகரங்களைப் போல இங்கு அதிவேக வசதிகள் இல்லை என நாம் அவசரப்படாமல் ஜன்னல் வழியே இயற்கையை ரசிக்கலாம். வெளியே தெரியும் அழகிய பள்ளத்தாக்குகளையும் தவழும் மேகக்கூட்டங்களையும் ரசித்து பார்க்கலாம். நம் நகர வேகத்தை அந்த மலைப்பகுதிகளிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த நிதானமும் அமைதியும் தான் மலைகளின் தனித்துவமான மந்திரமே. தமிழகத்தில் கோடை வெயில் பற்றி பேசும்போது பலருடைய மனதில் உடனே தோன்றும் இடங்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு போன்ற மலைவாச தலங்கள் தான். சமவெளியில் வெயில் தகித்தாலும் மலைகளில் குளிர்ந்த காற்றை அனுபவிக்கலாம் என்ற நம்பிக்கை நம்மிடம் எப்போதும் உண்டு. ஆனால் சமீப ஆண்டுகளில் மலைகளும் ஒரு புதிய கதையை சொல்லத் தொடங்கியிருக்கின்றன. இந்த ஆண்டு ஊட்டியில் வெப்பநிலை 27°C தாண்டியது. ஏற்காட்டில் 33°C வரை பதிவானது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அடிக்கடி அங்கு செல்வோருக்கும் இது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது உண்மையிலேயே மலைப்பகுதியா என்று சிலர் ஆச்சரியமாக கேட்கும் அளவிற்கு வெப்பம் உயர்ந்து வருகிறது. வெப்பநிலை மெதுவாக உயரும்போது அந்த இயற்கை ஒழுங்கிலும் மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன. சில பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சி வேகமாகிறது. சில தாவரங்களின் வளர்ச்சி முறைகளும் மாறுகின்றன. இதனால் மலைகளின் உயிரியல் உலகம் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகிறது. இதற்கிடையே மலைவாசஸ்தலங்களின் புகழும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. வார இறுதிகள் வந்தாலே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மலைப்பகுதிகளில் ஏறி செல்லும் காட்சி சாதாரணமாகிவிட்டது. குடும்பங்களுடன் பயணம் செய்வது, இயற்கையின் மடியில் சில நாட்கள் கழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் அதிக வாகன நெரிசல், குப்பைகள், குடிநீர் தேவைகள், தங்கும் வசதிகளுக்கான அழுத்தம் போன்றவை மலைப்பகுதிகளின் இயற்கை அமைப்பில் கூடுதல் சுமையை ஏற்படுத்துகின்றன. கொடைக்கானலுக்கு சென்றவர்கள் பலர் நீண்ட போக்குவரத்து நெரிசலை அனுபவித்திருக்கலாம். சில நேரங்களில் சுற்றுலா இடங்களை அடையவே மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. மலைப்பகுதிகளில் காற்றின் தன்மையும் சற்று வித்தியாசமானது. குளிர்ந்த காற்று அடர்த்தியாக இருப்பதால் வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை எளிதில் பரவாமல் சில இடங்களில் தேங்கக்கூடும்.

0: அதனால் தூய்மையான காற்றை அனுபவிக்க வந்தவர்களுக்கு காற்றின் தரம் குறையும் நிலை ஏற்படலாம். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் மழை பெய்யும் அளவு. பொதுவாக கோடை காலங்களில் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் இடைக்கிடையே மழை பெய்து வெப்பத்தை தணிக்கும். ஆனால் சமீப ஆண்டுகளில் அந்த கோடை மழையின் அளவும் குறைந்துள்ளதாக வானிலை ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். மழை குறையும் போது வெப்பத்தின் தாக்கம் இன்னும் அதிகமாக உணரப்படுகிறது. அதே சமயம் மலைகள் இன்னும் தங்கள் அழகை இழக்கவில்லை. அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் சூழ்ந்த சாலைகள், பள்ளத்தாக்குகளில் மிதக்கும் மேகங்கள், பறவைகளின் குரல்கள், யூக்கலிப்டஸ் மரங்களின் மனம், தேயிலை தோட்டங்களின் பசுமை, இவை அனைத்தும் இன்னும் மழைகளின் தனித்துவமான அடையாளங்களாகவே இருக்கின்றன. இயற்கை நமக்கு ஒரு அற்புதமான ஆசிரியர். அது எப்போதும் சத்தமாக பேசாது. மெதுவாக மாற்றங்களை காட்டி கவனிக்க தெரிந்தவர்களுக்கு செய்திகளை சொல்வது அதன் வழக்கம். இன்று மலைகளில் உயர்ந்து வரும் வெப்பநிலையும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தி என்னவென்றால், மலைகள் வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல, அவை நீரின் ஆதாரங்கள், ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் இருப்பிடங்கள், நம் காலநிலையை சமநிலைப்படுத்தும் இயற்கையின் முக்கிய அங்கங்கள் என்பதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: படுகிறது. அதே சமயம் மலைகள் இன்னும் தங்கள் அழகை இழக்கவில்லை. அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் சூழ்ந்த சாலைகள், பள்ளத்தாக்குகளில் மிதக்கும் மேகங்கள், பறவைகளின் குரல்கள், யூக்கலிப்டஸ் மரங்களின் மனம், தேயிலை தோட்டங்களின் பசுமை, இவை அனைத்தும் இன்னும் மலைகளின் தனித்துவமான அடையாளங்களாகவே இருக்கின்றன. இயற்கை நமக்கு ஒரு அற்புதமான ஆசிரியர். அது எப்போதும் சத்தமாக பேசாது, மெதுவாக மாற்றங்களை காட்டி கவனிக்க தெரிந்தவர்களுக்கு செய்திகளை சொல்வது அதன் வழக்கம். இன்று மலைகளில் உயர்ந்து வரும் வெப்பநிலையும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தி என்னவென்றால், மலைகள் வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல, அவை நீரின் ஆதாரங்கள், ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் இருப்பிடங்கள், நம் காலநிலையை சமநிலைப்படுத்தும் இயற்கையின் முக்கிய அங்கங்கள் என்பதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் 7 மணி, தொடர்வது காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சலாக.
1: அறியாமையை ஒழிப்பதற்கும் மனித குலத்தின் மதிப்பை உயர்த்துவதற்கும் உள்ள மிக சிறந்த திறவுகோளாகும் ராஜாராம் மோகன் ராயின் இந்த இனிய சிந்தனையுடன் இனிதே மலர்கின்றது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. முதலில் காந்தி அஞ்சலி.

ஆன்ம பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. சிறுவர்களின் உடல் அறிவு பயிற்சியை விட அவர்களுடைய ஆன்மீக பயிற்சியே இன்னும் அதிக கஷ்டமானதாக இருந்தது. ஆன்ம பயிற்சிக்கு நான் சமய நூல்களை அவ்வளவாக நம்பியிருக்கவில்லை. என்றாலும் ஒவ்வொரு மாணவனும் தன் சமயத்தை குறித்த மூலாதாரமான விஷயங்களை அறிந்திருப்பதோடு அச்சமய சம்பந்தமான நூல்களை பற்றியும் பொதுவாக தெரிந்திருப்பது அவசியம் என்று நான் கருதினேன். ஆகவே என்னால் இயன்ற வரையில் அத்தகைய அறிவு அவர்களுக்கு இருக்கும்படி செய்து வந்தேன். ஆனால் அது அறிவு பண்ணையின் ஒரு பகுதியே என்பது என்னுடைய கருத்து. டால்ஸ்டாய் பண்ணையில் சிறுவர்களுக்கு கல்வி போதிக்கும் பணியை நான் மேற்கொள்வதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஆன்ம பயிற்சியை அதனளவில் தனியானது என்பதை அறிந்திருந்தேன். ஆன்மாவை வளர்ப்பது என்பது ஒழுக்கத்தை வளர்த்து கடவுளை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு ஒருவரை பாடுபடும்படி செய்வதோடு தன்னைத்தானே அறியச் செய்வதுமாகும். இளைஞருக்கு அளிக்க வேண்டிய பயிற்சியில் இது முக்கியமானதோர் பகுதி என்று கருதினேன் நான். ஆன்ம வளர்ச்சியோடு தொடர்பில்லாத எல்லா பயிற்சியும் பயனற்றது என்றும் அது தீமையாகவும் ஆகக்கூடும் என்றும் எண்ணினேன். வாழ்க்கையில் நான்காவது நிலையான சந்நியாச ஆசிரமத்தை அடைந்த பிறகே ஆன்ம ஞானத்தை அடைய முடியும் என்ற மூட நம்பிக்கை இருந்து வருகிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் மதிப்பதற்கு அரியதான இந்த அனுபவத்திற்கு வேண்டிய முயற்சியை வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை அடையும் வரையில் தள்ளி வைத்து கொண்டு போனால் பிறகு அடைவது வயதான பருவத்தையே அன்றி ஆன்ம ஞானத்தை அன்று. பரிதாபகரமான இரண்டாவது குழந்தை பருவத்திற்கு சமமான அந்த முதுமை பருவம் பூமிக்கு பாரமாக வாழ்வதே ஆகும். நான் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்த போதே 1911-12 ஆண்டிலேயே இக்கருத்தை கொண்டிருந்தேன் என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய இந்த கருத்துக்களை இதே முறையில் நான் அப்பொழுது எடுத்துச் சொல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அப்படியானால் ஆன்ம பயிற்சியை அளிப்பது எப்படி? குழந்தைகள் தோத்திர பாடல்களை மனப்பாடம் செய்து பாடும்படி செய்தேன் நான். நல்லொழுக்கத்தை போதிக்கும் நூல்களிலிருந்து அவர்களுக்கு படித்து சொன்னேன். ஆனால் இவையெல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. குழந்தைகளுடன் நான் நெருங்கி பழக ஆரம்பிக்கவே நூல்களின் மூலம் அவர்களுக்கு ஆன்ம பயிற்சியை அளித்துவிட முடியாது என்பதை கண்டேன். எவ்விதம் தேகாபியாசங்களின் மூலமே உடற்பயிற்சியையும் அறிவு அபியாசங்களினாலேயே அறிவு பயிற்சியும் அளிக்க முடியுமோ அவ்வாறே ஆன்ம சாதனங்களினாலேயே ஆன்ம பயிற்சியை அளிக்க முடியும். ஆன்ம சாதன பயிற்சியோ முழுக்க முழுக்க உபாத்தியாயரின் வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் பொறுத்தது. ஓர் உபாத்தியாயர் குழந்தைகளின் நடுவில் இருக்கும் போதும் சரி, தனியாக இருக்கும் போதும் சரி, தம்முடைய குணத்திலும் செயலிலும் எப்பொழுதும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஓர் உபாத்தியாயர் மாணவர்களுக்கு பல மைல்கள் தொலைவில் இருக்கும் போதும் தமது வாழ்க்கை முறையை கொண்டு அம்மாணவர்களின் ஆன்ம பயிற்சிக்கு உதவவோ தீமை செய்யவோ முடியும். நான் பொய்யனாக இருந்து கொண்டு உண்மை பேசும்படி மாணவர்களுக்கு போதிப்பது என்பது வீண் வேலை. தாம் கோழையாக இருக்கும் ஓர் உபாத்தியாயர் தம்மிடம் படிக்கும் மாணவர்களை வீரர்களாக்கிவிடவே முடியாது. புலனடக்கம் என்பதே தெரியாத ஒரு ஆசிரியர் புலனடக்கத்தை மாணவர்களுக்கு போதித்து விடவும் முடியாது. ஆகையால் என்னுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நானே எப்பொழுதும் உதாரண பாடமாக இருக்க வேண்டும் என்பதை கண்டேன். இவ்விதம் அவர்கள் என்னுடைய உபாத்தியாயர்களாயினர். அவர்களுக்காகவேனும் நான் நல்லவனாக இருந்து நேர்மையுடன் வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன்.

0: இடம் பெற்றது காந்தி அஞ்சலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம்.

0: அக்கா பாரு.
1: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
0: காட்டே. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
1: எப்பவும் ஷாப்பிங்.
0: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
2: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணணும்.
3: ஐ நோ அப்பா. சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
2: எனக்கு தெரியும்ல,
3: ஆர்பிஐ சொல்கிறது.
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
5: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
4: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, என்பிஎஸ் சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
5: என்பிஎஸ் சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
4: என்பிஎஸ் சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே என்பிஎஸ் சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் July 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள், பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் June 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியம் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதி

0: சார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 1 மாதத்தில் 14.1 மில்லியன் டன்னாக பதிவாகி உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம், 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வீர் சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவானா லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. 15 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் மத்திய அலைவரிசை.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் தருகின்றார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள்.
3: இப்போ குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் நம்ம தெருக்களில் குழந்தைகள் அவங்களாம் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது, முழுமையாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தைகள்லாம் வந்து இப்போ பேரண்ட்ஸோடு சேர்ந்து போய் மற்ற குழந்தைகளோட மிங்கிள் ஆகுறாங்க. அங்கே பேரண்ட்டோட அந்த ஒரு கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களாம் நாம் வளர விடாமல் இருந்தால் இந்த அழுத்தம் அதிகமாகுதா?
4: கண்டிப்பாக. அதாவது வந்து அவங்களாவே ஹேண்டில் பண்ண தெரியலேன்னும் போது இன்றைக்கி நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறோம், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறோம். பட் சொசைட்டிக்குள்ளே நாளைக்கு போகும்போது ஒரு மேனேஜர் வந்து திட்டுறாரு, நம்ம போய் மேனேஜர்கிட்ட சண்டை போட முடியாது. இது ரியல் இன்சிடெண்ட்டாக நான் பார்த்த கிளைண்ட்டுக்கே நடந்திருக்கு. 18 வரைக்கும் அவங்க அம்மா எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு 20 ஒரு ரிஜெக்ஷன், வாழ்க்கையில் அவரால் அதிலேருந்து வெளியவே வர முடியல. உதாரணமாக முன்னாடி காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை எங்கே விளையாடுதுன்னு தெரியாது. அதுவோ அவங்க சின்ன பையனாக இருப்பான், சித்தி வீட்டிலேயே பெருப்போ எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ இருப்பான், அவன் வீட்டுக்கு ஈவினிங் வந்துடுவான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு சின்ன வயசில், எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியறதுனால தான் பிற்காலத்தில் அவனால் வந்து சொசைட்டியோ என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு. பட் இன்றைக்கி இருக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. என்னால் முடியல, நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது பிரச்சனை இல்லை, வாட் டு வாட் எக்ஸ்டெண்ட். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க போயிட்டீங்கன்னா அவங்க டிபெண்ட் ஆயிடுவாங்க. இங்கே நமக்கு தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய எபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அந்த இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாத குழந்தைகள் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும்.
3: ஏன் இது குழந்தைகளை நம்ம அதிகமாக பேசுகிறோன்னா, இப்போது அவங்களோட பங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு உருவாக்கம் வந்துருச்சு. குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் நம்ம முந்தி பெரியவங்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது கூட ஒரு திருமணமான பிறகு சொல்ல முடியாத சில கஷ்டங்கள் வந்ததுனால வருது அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் லெவலில் இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியிருந்துச்சு. இன்னொரு பகுதி இருக்குது டாக்டர், அதாவது மன அழுத்தத்துக்காக சூழ்நிலைகளை தேடி போகும்போது அங்கே நம்ம என்ன மாதிரி கஷ்டங்களை விலைக்கு வாங்குகிறோம்?
4: ஸோ இப்போது என்னென்னா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. மெயினாக இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை தேடி போகக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதாவது வந்து உதாரணமாக இன்றைக்கி ஒரு ஹீரோ ஹீரோயினுக்குள்ள சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க காமிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுபான கடைகள். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஓகே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் அதை குடிக்க ஆரம்பிக்கிறோம். பட் என்ன ஆகுதுன்னா அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக ஜாஸ்தியாக்கும். இன்றைக்கி நிறைய பேர் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்ககிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய எதற்காக குடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று தூக்கத்துக்காக குடிக்கிறேன், ரெண்டாவது என்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக. அவங்கள்ட்ட அடுத்த கேள்வி கேட்போம், ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கா? இல்லை சார், இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் தெரிஞ்சாலும் அந்த அடிக்ஷன் போனதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியே வர முடியாது, அது டிஃப்ரெண்ட் டாபிக். பட் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. செகண்ட், நிறைய பேர் வந்து நிறையா சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் குறையும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஷேரிங், தவறான பர்சன்ட்டை வந்து தங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறது. இப்போ எப்படின்னா எப்போதுமே சொல்கிறேன், சரியான நேரத்தில் சரியான பர்சன்ட்டை உங்கள் பிரச்சனைகளை ஷேர் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது.
2: மன அழுத்தம் ஏன், சமாளிப்பது எப்படி? தகவல் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள்.

0: கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்கும் நேரம் 7:30.
1: என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனை அழகு பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துகிறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன்,
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் போதைப்பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்கள்.
2: வணக்கம். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். இந்த டே நம்ம எதுக்காக அப்சர்வ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் அபியூஸ்க்கு அதாவது போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை வந்து நம்ம மீட் எடுக்கிறதுக்காகவும், அதை பத்தின அவேர்னஸ் கொண்டு வரது, போதை பொருள வந்து கடத்துறாங்கல்ல நிறைய, அதுக்கு அகெயின் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்காகவும் அவேர்னஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ட்ரக் அபியூஸ் சொல்லும் போது ட்ரக் அபியூஸ் விக்டிம்ஸ் எல்லாருமே பேட் பீப்புள், அவங்க எல்லாருமே கெட்டவங்க, இல்லைன்னா அவங்க எல்லாருமே பேட் சாய்ஸஸ் மேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிடையாது. சைக்காலஜிஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அடிக்ஷன் சொல்லும் போது இட் கைண்ட் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன், ஏன்னா இது நம்மளோட மூளையோட ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்றதுனால இட்ஸ் அ ஹெல்த் கண்டிஷன். சோ இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்கோட மெமரி பவர், அவங்களோட டிசிஷன் மேக்கிங், இது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ யாருமே வந்துட்டு ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சோன்னா வந்து ட்ரக் அபியூஸ் விக்டிமா மாறணும், போதை பொருளுக்கு வந்து அடிமையாகணும் அப்படின்னு யாருமே ஸ்டார்ட் பண்றது.

0: கிடையாது. ஏதாவது குரானிக்கா இல்லஸ் இருந்தது, பெயின் இருக்கு அப்படின்னா அந்த பெயினை மறக்கிறதுக்காகவும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவும் நிறைய பேர் ட்ரக் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. சில பேர் ரிப்பீட்டடான ட்ராமா, ஃபேமிலி கான்ஃபிளிக்ட், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், இந்த மாதிரி ட்ராமாவை கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்காகவும் ட்ரக் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. சம்டைம்ஸ் பியர் பிரஷர், நம்மளோட சுத்தி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க அதை வந்து யூஸ் பண்ணு, சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி உள்ள போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்னு ஈஸியா அவைலபிளா இருக்கு. இப்ப நான் ஒரு ஸ்லம் ஏரியாலயோ இல்ல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் உள்ள ஒரு ஏரியால இருக்கேன்னா அந்த மாதிரி இடத்துல இந்த ட்ரக் அபியூஸ் எல்லாம் வந்து நிறையவே நடக்கும். சோ அந்த மாதிரி ஈஸியா அவைலபிளா இருக்கும் போதும் நான் பழக்கத்துக்கு உள்ள போறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ட்ரக் அபியூஸ் விக்டிம்ஸ் பின்னாடியும் அந்த விக்டிம் மட்டும் அஃபெக்ட் ஆகுறாங்க, உங்களோட வெல்பீயிங் மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத தாண்டி அவங்க கூட இருக்கவங்களோட வெல்பீயிங்மே அஃபெக்ட் ஆகுது. சோ நம்ம இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் பாக்குறத தாண்டி இது வந்து ஒரு சொசைட்டியோட ஹெல்த் இஷ்யூ. சோ இதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இதை வந்து தடுக்கிறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அபியூஸ் அந்த ஸ்டேட்டுக்கு போறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ட்ரக் அபியூஸ்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்களோட ஹெல்த். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களோட ஹெல்த் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸா வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அதை லூஸ் பண்ணதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ரிப்பீட்டடா நான் ட்ரக் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது என்னோட குடும்பத்திலயும் சரி சொசைட்டில நான் வேலை பார்க்கற இடத்துல இருக்கிற என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து அந்த இடத்துல போகுது. சோ அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லா இடத்துலயுமே அஃபெக்ட் ஆகுது. இப்ப நான் வந்து ஒரு 25 வயசு 26 வயசு இருக்கேன், வேலைக்கு போகணுன்ற ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நான் வேலைக்கு போகாம ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கும் போது என்னோட ஃபியூச்சர் வந்து அந்த இடத்துல கேள்விக்குறியாது. சோ இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலா வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுது. சோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த வெல்பீயிங் எல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது இது வந்து கம்யூனிட்டியாவும் ஃபேமிலியும் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு இண்டிவிஜுவல் வந்து ட்ரக் அபியூஸ் யூஸ் பண்றாங்க, விக்டிமா இருக்காங்க அப்படின்னும் போது இல்லீகல் டிராபிக்கிங் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அதாவது போதைப் பொருள் கடத்துறாங்கல்ல, சோ இதெல்லாமே வந்து அவங்க வந்து இந்த பிஹேவியர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி. இல்லீகல் டிராபிக்கிங் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பிசினஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி போய் நான் காசு கொடுத்து அதை வாங்கும் போது நான் இன்டைரக்ட் டிராபிக்கிங் வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கேன். சோ அது ஒரு செயின் மாதிரி அந்த இடத்துல போயிட்டே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம அந்த இடத்துல அந்த ட்ரக் அபியூஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த டிராபிக்கிங்கும் அந்த இடத்துல கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்ப டிமாண்ட் இல்ல, எனக்கு தேவை இல்லை, யாரும் வாங்கல அப்படின்ற போது அந்த இடத்துல சப்ளையுமே வந்து கண்டிப்பா கம்மியாகும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலா நம்ம காப்பாத்த என்ன ஆகும்னா இல்லீகல் டிராபிக்கிங்கையும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தக்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றோம், இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது நம்ம இல்லீகல் டிராபிக்கிங்கையும் ட்ரக் அபியூஸ் விக்டிம்ஸையும் நம்ம அதுல இருந்து காப்பாத்தலாம். ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஸ்பௌஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி ஓபன் அப் பண்ணி பேச வைக்கணும். உங்களை ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஃபேமிலிஸ்ல வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு ஓபன் கம்யூனிகேஷன் கொண்டு வந்தோம்னா ஆப்வியஸா இதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து கட்டுப்படுத்தலாம். செகண்ட் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, லைஃப்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கல, நம்ம திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணாம அவங்களை கூப்பிட்டு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அதை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வந்து அந்த ரெசிலியன்ஸ வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாதான் அவங்க அதை இந்த மாதிரி நெகட்டிவான பிஹேவியருக்குள்ள போகாம இருப்பாங்க. சோ எப்படி ஃபெயிலியர் ஹேண்டில் பண்றது, லோன்லினஸ் எப்படி வந்து கோப் அப் பண்றது, இப்ப ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபேமிலியா இருந்து எப்படி சப்போர்ட் பண்றது, சோ இதெல்லாமே நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே டீச் பண்ணோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நெகட்டிவான பிஹேவியருக்குள்ள போக மாட்டாங்க. லாஸ்டா பார்த்தோம்னா எப்படி ஒரு ட்ரக் அபியூஸ் விக்டிமா வந்து நம்ம காப்பாற்றலாம், எப்படி அவங்க சொசைட்டியோட ரீயூனைட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் தான். சோ இதுல வந்து நம்மளுக்கு டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, கவுன்சிலிங் சர்வீசஸ் இருக்கு, டீடாக்ஸ் தெரப்பீஸ் இருக்கு, குரூப் தெரப்பீஸ் இருக்கு. இதெல்லாமே வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் வந்து நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ஜிஹெச்லயே வந்துட்டு டீஅடிக்ஷன் சென்டர் வந்து உள்ளே இருக்கு. சோ யாரையாவது நீங்க வந்து ரோட்லயோ இல்ல உங்க தெரிஞ்சவங்க யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்காங்கன்னா ஒரு டைம் மட்டும் அவங்கள வந்து ஒரு செஷன் அட்டன் பண்ண சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களே போய் அதை அட்டன் பண்ணி அவங்களும் சொசைட்டியோட திரும்பி ரீயூனைட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னா ட்ரக் அபியூஸ் விக்டம்னு சொல்லி அவங்கள வந்து நெகட்டிவா தான் பாக்குறோம், தப்பா தான் பாக்குறோமே தவிர ஓகே இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு, இவங்க எதுனால இந்த மாதிரி ஆனாங்க, இவங்களை நம்ம சொசைட்டியோட திரும்பி எப்படி ரீயூனைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறது கிடையாது. நம்ம அவங்களை பார்த்தோன்னா பயந்தோ இல்லைன்னா ஒரு அவர்சிவாவோ நம்ம அந்த இடத்துல இருந்து போக தான் ட்ரை பண்றோமே தவிர நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஒரு சொசைட்டில ஒரு இண்டிவிஜுவலா நம்மளுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுத்துட்டு நம்ம இனிமே இன் ஃபியூச்சர் நம்ம யாரையோ பாக்குறோம் அப்படின்னா இந்த ஹெல்ப் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்ல நீங்க ஒரு ஃபேமிலி ஒரு சொசைட்டியை வந்து நீங்க சேவ் பண்றீங்க. சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ சோ மச்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மனநல ஆலோசகர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்கள்.

மதுரை தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக

வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போது உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து 4 சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்தில் தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அவரு கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவர் அப்போ 15

அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்தில் போய் தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அவங்க குடும்பத்தில் வெளியில் வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்குறவர் அவர் ஒருத்தர் தான். மாதம் 14 ரூபா சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு சேருவது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம், அப்போ மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறாரு. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில் ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதில் தான் திருமணம் பண்ணுறாள். அவருடைய தாய்மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்ணுறாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் திலப்பதியாள விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். இப்படி பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 நாள் தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டால், ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்கா போன்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கரை செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜ நாயுடு அவர் திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18-11 1936 என்று மறைகிறார். 2 ஆயுள் தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சிக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார். அப்போ கப்பலோட்டிய தமிழர் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழர் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால் திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வ.உ.சி புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வ.உ.சியுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழர் என்கிற நம்முடைய மாப்போசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்போ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வ.உ.சிக்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்போசி அவர்கள். 1946 தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினர். 1954 வரை தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்போசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வ.உ.சியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல, அவர் எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரபாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்போசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வ.உ.சியை, வீரபாண்டிய கட்டபொம்மனையெல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்பிள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துகிறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட

0: தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்போசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்போசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்போசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத்தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றபோது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்ன அது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்போசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952 முதல் 1954 வரையிலும், சட்டமன்ற மேலவை தலைவராக 1972 முதல் 1978 வரையிலும் மாப்போசி பணியாற்றினார். 1986 முதல் 3 ஆண்டு காலம் தமிழ் வளர்ச்சி உயர்நிலைக் குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பையெல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி உடல் நலம் குன்றி தனது 89வது வயதில் காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும், காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவண்ணன் அவர்கள். அவருடைய 1000 பக்க அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்போசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளோ ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங்.

0: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
1: இன்று ஜூன் 26 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள்தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 ஜூன் 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் இரண்டாம் நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் இரண்டு பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பலமுறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒரு முறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் நெஞ்சை உளுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்தபோதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன்முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒருமுறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், இந்த பாடல் இவ்வளவு

0: கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா எனக் கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு காலம் வரும். இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும் என்று அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்க பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்க போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திர சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான் ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாகத் திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 April 8 தனது 55வது வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய் நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: பதினைந்தாவது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாமல், தடை இல்லாமல் அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்னென்னா, உன் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த பாகங்களுக்கு சரியாக போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீராக பாயணும். கொண்டு போகிற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்கே தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதற்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து, எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலியமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், மூன்றாவது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும், நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலயமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலையுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டி போஸ் ஆன வீரபத்ராசனா த்ரீ, வாரியர் த்ரீ போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலியமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒன்னுக்கு ஒன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ், எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. ஸோ இந்த நடராஜாசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா. அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகம்.

அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்று இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த காலை தூக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்பில் பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும், மற்ற எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமாக அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியாக பயிற்சி பண்ணிட்டு போறது தான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்குற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீராக இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும், அதில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா நீக்கப்படும், கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடலுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும், பேலன்ஸை அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டில் ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேலே போட்டுட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்று இருப்போமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும்போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்த ஓட்டம் போய் சேரும், உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க, ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவுல நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும், ஆங்ஸைட்டி பால்பட்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும்,
அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணியிருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த விபரீத கரணிய, வால் சப்போர்ட்டட் விபரீத கரணிய தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மத்த எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும்.

0: இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்கே தண்ணி, காலில் நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, காலில் அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியாக குறையிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் வெயிட்டை சடனாக குறைக்கணும், ஆனால் வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க்கு, அப்டமன் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷனில் வந்துட்டு கேட் பொசிஷனில் இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும்போது காலை உடம்புக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனா. இதை டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயிற்சியை பண்ணுறதன் மூலியமாக வேகமாக பண்ணால் வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்கள் வந்து ஸ்லோவாக மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிக்கா பெயின், சயாட்டிக்கா இஷ்யூஸ் இருக்குது, லோவர் பேக்கில் பெயின் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்கள் உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்க இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இதை பூரக கும்பக ரேச்சக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீராக நம்ம மூச்சை கவனித்து உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால் உள்ளே தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில் எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீராக இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளெழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளெழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்கள் சிம்பிளாக யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்ணுறதன் மூலியமாக நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீராக இருக்கும். நரம்பு மண்டலம் சீராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவாக இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாகவும் உறுதியாக இருக்கும். பிராணயாமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரம் இடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால இரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீராக போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாகவே நல்ல ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த பிராமரி பயிற்சி பண்ணுறதன் மூலயமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலயமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது, எங்கேயும் அழுக்கு தங்காமல் கொழுப்பு தங்காமல் சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோம்னியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரஞ்சனி நிரஞ்சனி ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், ரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரும்பேர் டி ஆர் சேத்துராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ஹிந்தோலம் ராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக என்ன கவி பாடினாலும் என தொடங்கும் ஆணையம்பட்டி ஆதிசேஷையர் இயற்றிய பாடல் நீலமணி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீ காளஹஸ்தி என் கே சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியம்

0: அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிப்பது உயிரே திரைப்பட பாடல், அதனைத் தொடர்ந்து அமராவதி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலும், அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் அள்ளித்தந்த வானம் மற்றும் உழவன் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள்.

நேரம் 10:59. காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருந்தது எனக்கு பிடித்த பாடல். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மொஹரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்போ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும்

போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்புப் பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 ஆக அதிகரித்துள்ளது.

0: 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்மி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:35.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கிய ஆர்வலர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: ஐயா வணக்கங்க.
4: வணக்கம்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: என்னுடைய பெயர் ஜா இராகவன். உதவி தொடக்க கல்வி அலுவலரா பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன்.
3: என்ன ஊர்ல?
4: சீர்காழியில கடைசியா இருந்த ஊரு. அதுக்கு முன்னாடி காட்டு மன்னார் கோயில், அதற்கு முன்பு திருச்சி, அதற்கு முன்பெல்லாம் ஆசிரியராகவே இருந்தேன்.
3: சொந்த ஊரு
4: சிதம்பரமே தான். அங்க இருந்து கொண்டு தமிழ் பணிய இறை பணியும் செய்கிறேன். இதை தவிர சுற்றுலாக்கள் நடத்தி வருகிறேன்.
3: சுற்றுலா எப்படி? தமிழ்நாட்டில்
4: தமிழ் இல்லை, ஆல் இண்டியா, த்ரூ அவுட் இண்டியா. திருவருள் துணையினால காசிக்கே ஒரு 300 தடவை போயிருக்கேன்.
3: 300 தடவையா?
4: இப்ப கூட பண்டரிபுரம் சீரடி எல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வர்றேன். நானும் நண்பர்களையும் உறவினர்களையும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போவதுன்னு என்னுடைய பழக்கம். குறைந்த கட்டணத்துல சிறப்பா செய்த
3: உங்களுடைய இறைப்பணி அந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா முழுமைக்கும் பல்வேறு விதமான கோயில்கள், அதாவது சுற்றுலா அழைச்சிட்டு போறது, இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்கீங்க இப்போதைக்கு. ஆனா நீங்க ஆசிரிய பணி, தலைமை ஆசிரியரா இருந்திருக்கீங்க, அதுக்கு பிறகு வந்து
4: உதவி தொடக்க கல்வி
3: அலுவலர் அந்த பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்ப நம்மளுடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போறது திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும். இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. முதல்ல நம்ம நேயர்களுக்கு திருஞான சம்பந்தர் சம்பந்தமா சில செய்திகள் அவங்க கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
4: திருஞான சம்பந்தர் சீர்காழியில அவதரித்தவர். அவர் 4 பேர் நமக்கு ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தர், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர்னு 4 பேர். அவர்களுக்கு சமய குறவர்கள்னே பேர். அதுல முதன்மையானவர் ஞான சம்பந்தர். பொதுவா 4 பேர் போன வழியில போங்க அப்படின்னு பொதுவா கிராமத்துல சொல்லுவாங்க. ரோட்ல போற 4 பேர் வழி இல்லைங்க. இந்த ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இந்த 4 பேர் எந்த மார்க்கத்தை காட்டினாங்களோ அந்த மார்க்கத்துல நாம நடந்து போனோம், அந்த பாதையில நாம வாழ்ந்து காட்டணும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். அந்த வகையில திருஞான சம்பந்தர் ஆற்றிய தமிழ் பணி, அவர் செய்த புரட்சிகள், சமுதாய சாதனைகள், இவைகள்லாம் இன்னைக்கு சிந்திக்கலாம் என்றுதான் வந்திருக்கோங்க.
3: இப்ப அவருடைய முதல் பாடல் அந்த தோடுடைய செவியோன், அந்த பாடல் அதனுடைய பொருள், இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை சொல்லுங்களேன்.
4: பொதுவாவே எல்லாருமே இறை வணக்கம்னு பாடுவாங்க, அதுல கணபதியே பொதுவா பாடுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்லாம் இறை வணக்கம்னு இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு இருக்கும், நேரடியா கணபதினு இருக்காது. வாதாபி கணபதி அப்படின்னு பிறகு 1000 வருடங்களா தான் கணபதி பாட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அருளாளர்கள் ஞான சம்பந்தர் போன்றவர்கள்லாம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், சிவபெருமானை தவிர வேறு யாரையும் பாடாதவர்கள் அவர்கள். ஆகையினால பால் கொடுத்திருக்கார் ஞான சம்பந்தருக்கு. ஞான பால் பார்வதி கொடுக்க ஞானத்தை குழைத்திருக்கிறார் சிவபெருமான். அந்த பாலை தான் இப்பொழுது பார்வதி கொடுத்தாங்க அந்த அம்மா. திருமுலைப்பால் கண்டவர்களுக்கு, திருமுலைப்பால் உண்டவர்களுக்கு மறுமுலைப்பால் கிடையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி ஞான சம்பந்தர் திருமுலைப்பால் சாப்பிட்டாரே, நமக்கெல்லாம் இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்கு. அவர் பாடிய தேவாரத்தை நாம் திரும்ப பாடினால் நாமும் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்களாகத்தான் கருதப்படும்.
3: அந்த உணர்வு நமக்கும் வரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அந்த முதல் பாடலுக்கு வந்துருங்களேன்.
4: அருமையான பாடல்கள். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய

0: உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே என்ற பாடல்கள். அதுல சிவபெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த நடனத்தை பத்தி எல்லாம் அதுல சொல்றாருங்க. இறைவன் ஐந்தொழில் செய்கிறார், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த பாட்டுல ஐந்துமே இருக்கு. எப்படின்னா விடை ஏறுதல் தோற்றம், தூவெண்மதி சூடி காலில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டார், சாபம் வந்து போச்சு, 15 கலைகளாக தேய வேண்டும் என்று தட்சன் சாபம். கடைசி கலைக்கு முன்னாடி சிவபெருமானிடம் அடைக்கலம் புகுந்தார், அடைக்கலம் புகுந்தவரை காபந்து செய்து அவரை உயர்த்தி காட்டிய பெருமான், அதனால காபந்து செய். அழித்தல், இந்த உலகத்தில் தோற்றமும் இருக்கணுங்க, வாழ்வும் இருக்கணும், அழிவும் இருக்கணும். என்ன இந்த ஜெனரேஷன் ஒண்ணு வேணுமே, அதனால அழித்து காட்டுகிறார். யாத இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் முடி சார்ந்த மன்னரும் பிடிசாம்பலாகத்தான் கடைசியில போகணும் என்பதற்காக காடுடைய சுடலை பொடி பூசி, அதனா காடுடைய சுடல்னா சுடுகாடுன்னு அர்த்தம். பாடல்ல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குங்கிறத நம்ம அதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்றார். உள்ளம் கவர் கள்வன் மறைத்தல் தொழில், எப்பொழுதும் மனிதனுக்கு மறதி இருக்கக்கூடாது, மறைத்தல் தொழில் இருக்கணும். எப்படின்னா வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு நிகழ்ந்து போச்சு, இருந்துகிட்டே இருந்தா நம்ம வாழ்வு செயல்படுமா, நடக்காது. 10 நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு நிகழ்வு நடந்தது, வேண்டாம். ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்ட முன்னாடி உணவு நமக்கு ஞாபகம் இருக்காது, 5 நாளைக்கு முன்னாடி உடுத்திய உடை என்னன்னு தெரியாது, இதெல்லாம் மறந்து போகுது. ஏன்னா அது மறந்துதான் ஆகணும், அத்தனையும் நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம். பொதுவா துக்கத்தை மறக்கணும், அதனால மறைத்தல் தொழிலை செய்யற. அப்புறம் அருள் செய்த, அருள் செய்கிறார். பாருங்க, இந்த உடம்புல ஒரு கண்ணு செய்யற வேலையை ஒரு காது செய்யாது, காது செய்யற வேலையை மூக்கு நாக்கு செய்யாது, அது அது வேலையை அது அது கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதுதான் அருள்தல் அர்த்தம். இப்படி 5 வேலைகளையும் காட்டக்கூடியது இது. அதோட மட்டும் இல்லைங்க, எல்லாமே வெள்ளையா காட்டுறாரு. பாருங்க, இந்த விப்ஜிஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வானவில்
1: நிறங்கள்,
0: அந்த 7 சுத்தினா என்ன வரும், வெண்மை தான் வரும். இந்த காத்தாடிய சுத்தினா அப்படி வர்ற மாதிரி அந்த 7 நிறத்தையும் ஒன்னாக்கினா வெண்மை வரும். அது மாதிரி தோடு அது வெண்மையா இருக்கு. அப்புறம் விடை, விடைன்னா ரிஷபம், ரிஷபம்னா காளை மாடு, வெள்ளை காளை மாடு தான் அவர் வச்சிருப்பார், அது வெள்ளையா இருக்கு. மதி, அவர் சந்திரன் சூடி இருக்காரு, அது வெள்ளையா தான் இருக்கு. காடுடைய சுடலை பொடி பூசி,
1: அந்த பொடியும் வெள்ளையா தான் இருக்கு,
0: வெள்ளையா இருக்கு. என் உள்ளமும் வெள்ளை தாங்க, அதனாலதான் என் உள்ளத்துக்குள்ள சுவாமி வந்தார். கள்ள உள்ளத்துல அவர் வருவாரா, நல்ல உள்ளத்துல அவர் வருவார் என்பது மாதிரி எல்லாம் வெண்மையாவே படைச்சிருக்கிற உயர்ந்த பாடல். அது எல்லாரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.
1: இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அருமையான கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த தோடுடைய செவியோன் வந்து திரைப்பட பாடலாகவும் இருக்குது. அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டோம்னா நேயர்களும் பாடல் வரிகளை ஒரு தடவை மீண்டும் சுவைச்ச மாதிரி இருக்கும். அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாமே.
0: அவசியம் செய்வோம்.
2: என்ன தோடுடைய செவியனா,
3: தூவெண் மதிசூடி
2: அப்படி என்றால் சிவபெருமான் அல்லவா?

0: பாடலுக்கு முன்னாடி திருநான சம்பந்தர் அடிப்படையான சில விஷயங்கள், அவர் பாடின முதல் பாடல், அது பற்றின செய்திகள் நிறைய சொன்னீங்க. இப்ப அடுத்து என்னன்னா, இயற்கை வர்ணனைய வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிக நுட்பமா கையாண்டிருக்காரு திருநான சம்பந்தர். அதுக்கு சில சான்றுகளோட நீங்க செய்திகளை நேயர்களுக்கு சொல்லணும்.
1: வாழ எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, இயற்கையோடு இயந்து வாழணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, பகல்ல நாம எல்லாம் உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுக்கணும். இப்போ மாறி இருக்குங்கிறதெல்லாம் வேற, இது இயற்கை. உலகத்துல இருக்கிற பறவை இனங்கள் எல்லாம் இரவுல போய் அங்கங்க ஒடுங்கிடுது, பகல்ல போய் பறந்து சாப்பிடுது. மிருகங்களும் அப்படித்தான் இருக்கு, அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கா இல்லைங்களா? அது போல இயற்கையோடு இயந்த வாழ்வு இருந்தால் மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு மனிதன் எங்க தெரியல குளிக்கணும், ஆறு, குளம், ஏரி, அருவி, இது மாதிரியான நீர்நிலைகள்ல போய் குளிக்கணுங்க, அப்பதான் மூழ்கி குளிக்க முடியும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ச்சி ஆகும். நாம இப்ப எல்லாம் எங்க தெரியுமா குளிக்கிறோம், பாத்ரூம்ல குளிக்கிறோம். அதுக்கு பேர் என்னன்னு குளியல்னு பேர் இல்லைங்க, பாத்திரத்தை கழுவுற மாதிரி கழுவிக்கிறோம் உடம்ப. உண்மையா இல்லையா நீங்க தான் சொல்லணும்.
0: இல்ல இல்ல, நீங்க சொன்னப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றது ஒண்ணு இருக்குது.
1: ஆமா,
0: ஆனா நீங்க இயற்கையோடு இயந்து வாழ்றது.
1: ஆமா,
0: இது ரெண்டுக்கும் ஒரு பொருளே இப்ப நீங்க சொன்னதுலயே தெரிஞ்சு போச்சு.
1: அதனால ஞானசம்பந்தர் முதல்ல சீர்காழியில பாடின தோடுடைய சிவையனுக்கு பிறகு அவர் பக்கத்துல ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திருக்கோலக்காங்கிற ஊருக்கு போற, நடந்து போறாருங்க. நடந்து போகும்போது பக்கத்துல அப்பா பாக்குற, சின்ன குழந்தை நடக்க கூடாதுன்னு தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பையனை போற. போகும்போது சுவாமியே நினைச்சுக்கிட்டு போறதா கையை தட்டிக்கிட்டே போறாரு. இப்படி தாளக்கட்டு, சின்ன வயசுலயே தாளம் போடணுங்கிற எண்ணம் வந்து போச்சு ஞானசம்பந்தர் சுவாமிக்கு. அந்த பாட்டை பாடுற பாருங்க, அதுல எவ்வளவு இயற்கை வர்ணனை இருக்கு பாருங்க. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோன்னு இந்த பாடல். இந்த பாடல்ல மடை இருக்கு, மடைன்னா வயல், வயல்
0: சார்ந்த பகுதி. அங்க எப்படி வாழ மீன்?
1: பக்கத்துல குளம் இருக்கு, குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி போகுது, ஆறுல இருந்து முதல்ல குளத்துக்கு தண்ணி வரும், குளத்துல இருந்து மடைக்கு தண்ணி வருது. அப்போ அந்த குளத்துல என்ன பண்ணுகிறார்கள், பெண்கள் எல்லாம் குளிக்கிறாங்க. பெண்களுடைய கண்கள் மீனுக்கு சமானமா இருக்கும், கயல் வெடின்னு சொல்றோம். சில பேர் பேர் வச்சிருப்பாங்க கயல் வெடின்னு. அந்த பெண்களுடைய கண்களை பார்த்த குளத்துல இருந்த மீன்கள் பாக்குது, இந்த பெண்கள் அழகா இருக்காங்க, அந்த பெண்களை காட்டிலும் அவங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்கு. ஆகா, நாம இனிமே இங்க இருக்க கூடாது, நம்ம விட அழகு பேர் அழகான இந்த கண்கள் இங்க இருக்கு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைச்சு குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் மடையில பாஞ்சு போச்சான். அதனாலதான் மடையில் வாழைப்பாய, எந்த மடையில் வாழைப்பாய, குளத்தில் இருந்த மீன்கள் அந்த மடையில் பாய அப்படிங்கிற. அப்ப குளிக்கும் போது ஆனந்தமா குளிக்கணுங்க, குடைந்து குடைந்து குடிக்கணும், குடையும் பொய்கை கோலக்காவுல மகிழ்ச்சியா குளிக்கணுங்கிறார் ஞானசம்பந்தர். அப்ப என்ன கொடுத்திருக்காருங்க, நீர் வளமும் கடவுள் கொடுத்திருக்கார், நில வளமும் கடவுள் கொடுத்திருக்கார். ஆனா கடவுள் எப்படி இருக்கிறார், ரொம்ப எளியந்தமா இருக்கிறார். சடை, பிறை, சாம்பல் பூச்சு, கீழ் உடை, லங்கோடு சாதாரண கோவண ஆடை, இதோடு எளிமையா இருக்க. ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்னா, பெரிய செல்வங்கள் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழணும். இதை நம்ம சிவபெருமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் இது.
0: இல்லாதவர் போல் வாழ வேண்டும்.
1: ஆமா, இருந்தும் இல்லாமை போல இருக்கணும். எளிய வாழ்வு, இனிய வாழ்வு வாழணும், இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழணும் என்று அருமையா அந்த பாட்டுல,
0: இந்த பாடலை முழுமையா சொல்லிடுங்களா.
1: இயற்கையோடு இயந்த பாடல், திருவையாறுல ஒரு ஊர், வாயாறு பாயாமும் திருவையாறு ஐயனை பாடுங்கிறார் அப்பர் சுவாமி. வாயில எச்செல்லாம் வரத்துக்கு முன்னாடி அப்படின்னா நடத்தும், வயதானத்துக்கு முன்னாடியே போய் திருவையாறுக்கு போகிறார். அது மாதிரி திருவையாறுல ஒரு இயற்கை காட்சியை காட்டுறார். ஒரு ஆளுக்கு மரணம் வரும்போது எப்படி இருக்கும், புலனைந்தும் பொறி கலங்கி, புலன் வேற பொறி வேறங்க, கண்ணுங்கிறது பொறி, கண்ணால காணக்கூடிய காட்சி இருக்கு பாருங்க, அதுக்கு புலன்னு பேரு.

0: போக போகுது. அப்படி உதவி காட்டுற மனிதனுக்கு உயிர் போகிற நேரத்துல என்னென்ன புலன்கள் என்னென்ன பொறிகள்லாம் வேலை செய்யாது அப்படின்னு காட்டுறாருங்க ஞான சம்பந்த பெருமான். காட்டிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை காட்டுறார். அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். அந்த நேரத்துல அஞ்சேல் பயப்படாதே பயப்படாதேன்னு திருவையாறு சுவாமி அருள் புரிவாராம். மரண நேரத்திலும் அருள் புரியக்கூடிய சுவாமி என்று சொல்ல அந்த ஊர்ல கோயில்ல பெண்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டு வருவார்கள். நடந்து வர்றவங்க ஒரு கூட்டம், நடனம் ஆடிக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு கூட்டம். அவர்களுக்கெல்லாம் சேவை, இறைவனுக்கு செய்யக்கூடிய 16 சோடசோ உபச்சாரங்கள்ல நடனமாடுதல் என்பதும் ஒரு வகையான அர்ப்பணம். வலம் வந்த மடவார்கள், அது இடமா போகணதான், வலமா வரணுமா. கடிகாரம் எப்படி சுத்துதுங்க, வலமா தானே சுத்துது, உலகமே வலமா தானே இயங்கிட்டு இருக்கு, நாமும் வலமா தான் போகணும். வலம் வந்த மடவார்கள் நடமாட நடமாட நடனம் ஆட முழவு அதிர, முழவுன பக்கத்துல இருக்கிற மத்தளம் எல்லாம் கொட்ட
1: அந்த இசைக்கருவியை ஒலிக்கிறாங்க
0: ஒலிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சில மந்திகள், பல மந்தி அந்த ஊர்லயே இருக்கிற மந்தி அதை பத்தி கவலைப்படல,
1: இது புது மந்திகள்,
0: புது மந்தி விருந்தாளியா வந்திருக்கிற மந்தி. சில மந்திகள் மழை என்று அஞ்சி மழை வர போகுதுன்னு நினைக்குது. ஏன் முழவு அதிர்றது இல்ல, அலமந்து பயப்பட்டு முகில் மரம் ஏறி மரத்து மேல ஏறி முகில் பார்க்கும் திருவையாறே அப்படியே அந்த மேகத்தை பார்க்கலாம். மழை வருமோ மழை வருமோ, இப்படி ஒரு இயற்கை வர்ணனைங்க. ஞான சம்பந்தர் இயற்கையோடு இயந்து வாழக்கூடியவர், நம்மளை அப்படியே ஆழ்த்திருவர். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாடல்களை நாம் இப்போ சிந்தித்தோம்.
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: அந்தி மழை பொழிகிறது என்ற பாடலை கேட்கலாம். என்ன மழை என்ற ஜீன்னுங்கிறதுனால நாம அதை
1: நிச்சயமா இப்ப அந்த பாடலை நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: ஐயா, பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டே வரீங்க. எனக்கு என்னன்னா, ஞானசம்பந்தர் வந்து நோய் நீக்க பாடல் இதெல்லாம் கூட பாடியிருக்காரு, பாடினதுனால நோய் நீங்கிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம பாக்குறோம்.
1: ஆமாங்க,
0: இந்த மாதிரி செய்திகளையும் கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருப்பாச்சலராச்சிரமத்துறைன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு போற போற உடனே அந்த ஊர்ல இருக்கிற மன்னன் கொல்லி மழவன் பேர், மழவன் ராஜா, அவர் வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் வரவேற்று என் பெண்ணு ஒண்ணு இருக்குங்க, கோமா ஸ்டேஜ், முயலகன் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்துட்டாங்க, தீரல. தாங்கள் திருமுலைப்பால் சாப்பிட்டவர்கள், இறைவன் அருள் பெற்றவர்கள், அதை எப்படியாவது இந்த குழந்தைய கொஞ்சம் வாழ வைங்களேன் என்று சொன்ன உடனே ஒரு பாடல் பாடி அருமையா அந்த குழந்தைய உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறல வாழ வைக்கிறார், நோயை நீக்கிறார் என்ற ஒரு செய்தியை சொல்றார். இது ஒருத்தருக்குதான் நடந்தது. ஆனா கொடிமாட செங்குன்றூர் என்ற இடத்துல அடியார்களுக்கு நளிர் சுரம் வந்து போச்சு. நளிர் சுரம், குளிர் ஜுரம் வந்து போச்சுங்க. வந்து போன உடனே ஞானசம்பந்தர் அடியார்களுக்கு ஜுரம் வரலாமா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட போய் வேண்டார். அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தெம்புறான் கழல் போற்றதும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை திண்ட பெறான் திருநீலகண்டம், செய்வினை செய்த வினை செய்கின்ற வினை இனி செய்யும் வினை அப்படின்னு சொல்லி வினைத்தொகைன்னு தமிழ்ல ஒரு சொல்லு, முக்காலத்தையும் உணர்ந்து எந்த வினையும் ஒண்ணும் பண்ணாது பா சிவபெருமான் கிட்ட அப்படின்னு சிவபெருமான வேண்டார். அதுல ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ இப்பொழுது கட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு ஒரு ஏழையை போய் ஒருத்தர் கேட்டார்னா, நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்துல நான் ஒரு தப்பும் பண்ணல, இப்ப கட்டப்படுறேன் ஏதோ பூர்வ ஜென்மத்துல பாவம்னு. அடுத்த ஜென்மத்திலேயாவது கட்டப்படாம இருக்கணும்னு நினைக்கிறியா, கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்னா யார் சொல்லுவா கஷ்டப்படணும்னு? கஷ்டப்படாம ஆனந்த வாழ்வாடுங்க, அதுக்கு ஒரு வழி சொல்றேன்பா அப்படின்னு சொல்ற. அவ்வினைக்கு இவ்வினைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, உய்வினை தெரியல உனக்கு, உயரத்துக்கு வழி சொல்ற. கைவினை செய்தெம்பரான் கடல் போற்றதும், சுவாமிக்கு போ, அபிஷேக ஆராதனை செய், கோயில தூய்மையாக பராமரி, கூட்டு நல்லத நடை, விளக்கு ஏற்று, அடியார்களுக்கு நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லு, செய், இப்படி நல்லதெல்லாம் செய்தால் உனக்கு செய்வினையே வராது என்று திருநீலகண்ட பதிகம்னு பேருங்குது. ரெண்டு நாயன்மார் இருக்காங்க 63 பேர்ல, ஒன்னு சிதம்பரத்துல வாழ்ந்த திருநீலகண்ட குயவனார், ஞான சம்பந்தருக்கு எப்பொழுதுமே யாழ் வாசிக்கக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர். ரெண்டு திருநீலகண்ட இருந்திருக்குங்க 63ல. அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தையா இருக்கணும். இப்ப பஞ்சாட்சரத்துக்கு சமமான சில சொல்ல இருக்கு, அதுல திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னா நோய் நீங்கிடும். என்ன, சிவபெருமானுடைய கழுத்துல அந்த விஷம் சாப்பிட்ட போது கழுத்து நீளமா போச்சு. அப்போ அந்த விஷம் யாரையுமே தாக்காம போனதுனால இந்த பாடலை பாடினாலே அநேகம் பேருக்கு நோய் நீங்கிவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால நாம் அந்த பாடலை இன்றைய தினம் சிந்தித்தோம்.
0: இப்ப திருநான சம்பந்தர் வந்து தமிழ் தொண்டு அது நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய நம்ம விஷயங்கள் பேசலாம், அது சம்பந்தமா நேயர்களுக்கு கொஞ்சம் செய்திகளை சொல்லுங்களேன்.
1: திருஞான சம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்ல பேசுவதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.

0: வார்த்தை எவ்வளவு உயர்ந்தது. நம்முடைய பாரதிதாசனார் சொல்வாரு, சாதாரணமாக அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு 10 தடவை சொன்னா அல்ல தமிழ் தமிழ்னு இருக்குமார். அதனாலதான் தமிழுக்கும் அமிழ்தன்று பெயர் அப்படின்னு வந்தது. அமிர்து எப்படி உயர்ந்ததோ அப்படி உயர்ந்தது தமிழ். அந்த ஞான சம்பந்தர் எந்த மரபுல வந்தவர்னா வேத நெறியில வந்தவர். ஆனா தமிழ் மேல எல்லையற்ற காதல் கொண்டதுனால தமிழ் ஞான ஞான முனிவன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கும் போது சொல்றார், அருந்தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை சொல்லிக்குவார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வர். அங்க போய் சும்மா இருக்க மாட்டாங்களாம். இங்க தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழை கேட்டவங்க அந்த விண்ணுலகுக்கு போவார்னு சொல்ல, விண்ணுலகில் போய் ஆழ்வார், அங்க ராஜாவா இருப்பாங்களாம். அப்படி இருக்கு ஞான சம்பந்தருக்கே பேர் என்னங்க, தமிழாகரர்னு பேர். இப்ப சில பேருக்கு விருது கொடுக்கும் போது என்ன பேர் கொடுப்பாங்கன்னா தமிழாகரர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி தமிழுக்கு எல்லையற்ற விஷயங்களை செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் ஞான சம்பந்தரை பத்தி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். ஞான சம்பந்தர் 100 ஆண்டுக்கு பிறகு வந்தவர். நாளும் இன்னிசையால் சைவம் பரப்பும்னு சொல்லல, ஞான சம்பந்தரை பத்தி சொல்றார். ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்ல, சொல்றார் நாளும் ஒவ்வொரு நாளும்னு அர்த்தம். இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் ஒரு ஆள் அடைமொழி கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னா, எவ்வளவு தமிழ் தொண்டு செஞ்சிருந்தா கொடுப்பார். ஞான சம்பந்தனுக்கு என்ன பண்ணார் இறைவன், என்ன பண்ணார், ஞான சம்பந்தா ஞான சம்பந்தா எவ்வளவு தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்க, அதனால உல நீ வெறும் தண்டு செஞ்சிருந்தா போற, இந்த தாளத்தோடு செய், உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும். அவர் பாடலை கேட்கறதும் சிவபெருமானுக்கே ஆசையா, அவருக்கே ஆசை இருக்கும், நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். அதனால
1: இந்த நேரத்துல இந்த பாரதிதாசன் எழுதின தமிழுக்கும் அமுதென்று பேர் இந்த பாடலையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: அருமையா பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், திருநான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் இது சம்பந்தமா பல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து எனக்கு என்னன்னா, இந்த இடரினும் தளரினும் அப்படின்னு ஒரு பாடல், இந்த பாடல் வந்து நம்ம தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இந்த பாடலை பத்தின செய்திகள் தெரியும். இப்ப நேயர்களுக்கு அது சம்பந்தமா செய்திகளை சொல்லுங்களேன்.
1: ஞான சம்பந்தர் இறை அருள் பெற்றவர். ஞான சம்பந்தருடைய தந்தை கொஞ்சம் வறுமை நிலையில் இருக்கிறார். ஆனா அவர் வேத வழியில வந்ததுனால வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார். வேள்வி செய்யணும்னா என்ன வேணும்? பணம் வேணுங்க. அப்ப போய் பையன்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைக்கிறார். என்னுடைய எண்ணமும் நம்முடைய சமுதாய எண்ணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பையன்கிட்ட போய் தந்தை பணம் கேட்க கூடாதுன்னு எளிய எண்ணம். ஏன் எண்ணம் கேக்குறீங்களா? மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்பா கொடுக்க முடியாத ஸ்தானத்துல தான் இருக்கணும், பையன் வாங்க முடியாத இடத்துல தான் இருக்கணும். அப்ப பையன் கொடுக்கவே கூடாதா? அப்படி இருக்கல. அப்பா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, உடல் கஷ்டப்பட்டு, பொருள்லாம் கொடுத்து என்ன படிக்க வச்சீங்க. இந்தாங்க நான் சம்பாதிச்ச பணம், அப்பாவுடைய திருவடியில வைக்க வேண்டியது பையனுடைய கடமை. அது இருந்தாலும் பையன்கிட்ட போய் என் வறுமைக்காக பணம் கொடு அப்படின்னு கேட்பது அறமல்ல, முறையல்ல, தர்மமும் அல்ல. ஆனாலும் நல்ல காரியத்துக்கு போய் கேட்கற, எனக்கு பசின்னு கேட்கல, நான் ஒரு வேள்வி பண்ணணும்பா, இந்த உலகத்துல நல்ல வேள்வி பண்ணணும், நல்ல மழை பெய்யணும், அதுக்காக கொஞ்சம் பணம் கேட்கணும்னு போய் கேட்கிறார். ஞான சம்பந்தர் நினைக்கிறார். அந்த பாடல முதல்ல சொல்லிடுறேன். ஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட நேரத்துல எப்படிப்பட்ட பாடல் பாடுற? இடரினும் தளரினும்

0: வேதியனே இதுவோ எமையாளு மாறு ஈபதொன்றமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆபடுதுறை அரணே அப்படின்னு அந்த பாடலுங்க. ஞான சம்பந்தர் எடரிட்டா, நம்மெல்லாம் ஒரு கல்லு தடரிட்டா என்ன பண்ணுவோம்னா ஐயோம்போ. ஞான சம்பந்தர் அப்படி சொல்ல மாட்டார், நமச்சிவாயம் எடரிட்டா தளரணும். பசியினால தளருவோம், தாகத்தால தளருவோம், வெயில்னால தளர்ந்துவோம். அப்போ அப்பா அம்மா அப்படின்னு சில பேர் சொல்றவங்க இருக்க, ஐயோன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா அப்பவும் நமச்சிவாயம் சொல்லுவாராம், இடரினும் தளரினும் உனகழல் தொழுதழுவேன். அப்படின்னா எவ்வளவு இறைவன் மேல உரைப்பு இருக்கணும், அப்படி ஞான சம்பந்தம் இருக்கிறதால தான் இந்த பொருள் கிடைக்குதுன்னு வைங்களேன். பையன் கிட்ட போய் அப்பா பொருள் கேட்க வர, அப்ப என்ன பொருள்னா, ஞான சம்பந்தர் நினைச்சிருந்தா அவர்கிட்ட பொன் தாளம் இருக்கு. அந்த தாளத்துல ரெண்டு தாளத்துல ஒரு தாளத்தை ஒன்னாலும் கொடுத்துருக்கலாம், ரெண்டு தாளம் தான் உலகத்தையே விலைக்கு வாங்கலாம், அவ்வளவு பொற்றாளம். அதை வச்சுக்கிட்டு வேள்வி பண்ணுவான்னு சொல்லுக்கலாம். அது நினைக்கல ஞான சம்பந்தர். அவருக்கு முத்து சிவிகை கொடுத்திருக்காரு சுவாமி. அந்த முத்து சிவிகையில ரெண்டு சரத்தை உருவி இந்தாங்க வெள்ளி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். முத்து சின்னம் இருக்கு, முத்து பந்தல் இருந்து நாலு உருவி கொடுத்துருக்கலாம். செய்யலிக்கேன், ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு வேள்வி செய்வதில் விருப்பமா அப்படின்னா பெருமான் படம் கொடுக்கட்டும். பெருமான் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, அதை எடுத்து நான் கொடுக்கறதுக்கு நான் யாரு? கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையா இருக்க உடைப்பான். அதனால அது செய்யக்கூடாது. இறைவா எங்க அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சா நீ கொடு அப்படின்னு கேக்குற.
1: அதுவும் எங்க அப்பா வந்து என்ன கேக்கிறதுக்கு முன்னாடி நீ கொடுத்துருக்கணும்,
0: கொடுத்துருக்கணும். அது சொல்ற, இதுவோ எமை ஆளுமாறு. எங்க அப்பாவை இவ்வளவு தூரம் அலைய வச்சுட்டிய, சீர்காழியில இருந்து திருவாவூர்துறைக்கு அலைய வச்சுட்டிய, அங்கேயே கொடுத்துருக்கணும். நீ ஞான சம்பந்தம் எனக்கு அருள் புரிந்தது நீ உண்மையா என்று இருந்தால் சீர்காழியே போய் கொடுத்துருக்கலாம். இப்ப ஒண்ணும் தப்பு இல்ல, வந்துட்ட. நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ சாதாரண ஆடு இல்ல இறைவா. கடல் தொடு அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியன், நீ எதையும் செய்யக்கூடியவன். நீ பேசான ஆள் இல்ல, கடல்ல எங்கேயோ

0: அமுது. அத மிடர்ல முடியும், ஆனாலும் நீ இங்க நடக்க வச்சிட்ட பரவாயில்லை. இப்பொழுது உன்னுடைய திருவள்ளோடு இருக்கிறதான் கேட்கிறார். அங்க நந்தி இருக்க, வீணம் இருக்கு. அந்த இடத்துல எடுக்க எடுக்க குறையாத பணம், ஒரு பொற்கிழி வந்தது. அதை ஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி அப்பாட்ட கொடுத்து, அப்பா இதை வச்சு நீங்க வேள்வி செய்யுங்க அப்படின்னு. இறைவனுக்கு வேள்வி செய்வதில் உகப்பு என்பதை காட்டுவதற்கு இது ஒரு சான்று. அதனால ஞான சம்பந்தர் இறை அருளோடுதான் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார் என்பதனாலையும் இப்பவும் சொல்றேன் கேளுங்க, இந்த பாட்டை பாடினா தேவைக்கு பணம் கிடைக்கும், மாடி வீடு கட்டணும்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு தேவை என்னையோ அடிப்படை தேவைக்கு இந்த பாடலை பாடினா நிச்சயம் பலன் தரும் பதிகமாக இது அமைந்துள்ளது என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன்.
1: இன்னொரு செய்தி என்னன்னா, திருமருகல் அந்த தலத்துல வந்து அற்புதம் நிகழ்த்தியவர், இப்படி ஒரு செய்தி இருக்கு இல்லையா? என்ன அற்புதம் நிகழ்த்தினார்?
0: திருமருகல் என்று எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நான் தல யாத்திரை பண்றேன், திருப்புகரூர்ல போய் இறங்கிடுவேன். அங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்ல போகனாக்கி கொடுத்தாரு. அது ஊர்லதான் அப்பர் சுவாமிகளுக்கு முக்தி. திருப்புகலூர்ல பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், தெற்க திருக்கண்ணபுரம் இருக்கு. திருக்கண்ணபுரத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்களேன், திருச்செங்காட்டங்குடி இருக்கு. திருச்செங்காட்டங்குடியில இருந்து 2 கிலோமீட்டர் போனோம்னு வைங்களேன், திருமருகல் இருக்கு.
1: இதெல்லாம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ரோடு நடுப்புற இருக்குது.
0: 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் 200 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, 2 கிலோமீட்டர்ல நாம் செய்த தவ பயன். பெரியோர்கள் அவ்வளவு சிவாலயத்தை அமைச்சிருக்காங்க. அதுல மருகல்னா வாழைன்னு அர்த்தங்க. ஆயிரக்கணக்கான நம்ம வாழைப்பழத்துல எத்தனை வாழைப்பழம் இருக்கு? பெய வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம்னா பிரம்மாக்கு பூவன்னு பேரு, பேயன் வாழைப்பழம் சிவபெருமானுக்கு பேயன்னு பேரு, கேள்விப்பட்டிருப்போம். அதனால முகுந்தன் முந்தம் பழத்துக்கு முகுந்தன் பழம் பேரு. இப்ப இறைவன் பேர்லயே இந்த பழம் எல்லாம் இருக்கு. பூவன் பழம் பிரம்மாவுக்கு, பேயன் பழம் சிவபெருமானுக்கு, முகுந்தன் பழம் விஷ்ணுக்கு, இப்படி மருகல் வாழைன்னு. இந்த திருமருகல்ல இறைவன் பெற்று இருக்கிற அந்த ஊர்ல என்ன அற்புதம் நடந்தன, ஒரு செட்டி பையனை உயிர்ப்பித்து அந்த செட்டி பெண்ணுடைய திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய வைபவம். இப்போ யாருக்காவது திருமணம் தடை ஏற்பட்டாலோ, நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ இந்த பாடலை பாடணுங்க. சடையாய் எனுமால் சரண்ணி எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகளுடையாய் தகுமோ இவள் மெலிவே என்பது இந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. திருமருகல்ல இருந்து சில மைல் கிலோமீட்டருக்கு பக்கத்துல வைப்பூர் தாமன்னு ஒரு செட்டியா இருந்த. அந்த தாமனுக்கு 7 பெண்கள் எல்லாம் 1.5 வயசு டிஃபரெண்ட்ல பிறந்து போச்சு. எல்லாம் அழகு அறிவு பண்பு இருந்து போச்சு. மூணும் ஒண்ணு சேர்றதும் கஷ்டம், ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. இந்த 7 பெண்கள் டிமாண்டான காலத்துல வேற பிறந்துடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, பெண்ணும் 7 பெண்ணா இருக்கிறதுனால, அவர் கடை வச்சிருக்கனால தன் மனைவியுடைய தம்பி மைத்துனரை தன் கடைக்கு உதவியாளரா வச்சுக்கிட்டார். சொல்லும் போதே சொன்னார், மச்சா மச்சா உனக்கு என் பொண்ணுல 7 பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணை உன்னை கொடுத்துறேன், நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துடலாம், இந்த கடையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டேன். சரின்னு இந்த மச்சனும் வந்துட்டான். ஆனா செட்டியார் கொஞ்சம் பணம் அசைவுடையவர். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பணக்காரர் வந்து இவரோட நாள் பல பங்கு பணக்காரர், உங்க பொண்ணு ஒரு பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டார். இவர் நிறைய பணங்களை எல்லாம் வாங்கிட்டு ஒரு பொண்ணை கொடுத்துட்டார். 2வது பொண்ணை இன்னொருத்த எப்படி தெரியுமா கேட்டான், தங்க தாம்பாளம் முழுக்கலும் தங்க நாணயத்தை வச்சு கேட்டுட்டான். கொடுத்துட்டா 2வது பொண்ணையும், இன்னும் பொண்ணு இருக்க ஏதாவது கொடுத்துடலான்ட்டு. 3வது பொண்ணை வைரமாவே ஒருத்தன் கொண்டு வந்து கேட்டுட்டான். இப்படி 6 பொண்ணையும் 6 ஊர்ல இருந்து கொடுத்துட்டாங்க. இப்ப 7வதா ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து ஒருத்தன் கேட்க போறான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல 7வது பொண்ணு. அந்த பொண்ணு அந்த மாமாவை தனியா கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், மாமா மாமா எங்க குடும்பத்துக்கு சரீரத்தை சாரா புழிஞ்சு உதவி பண்ணிருக்கீங்க, 7 பெண்களும் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா நீ உங்க உழைப்புல சாப்பிட்டோம், எங்க அப்பாவுக்கு நன்றி கிடையாது, ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு தரேன்னு சொன்ன, கொடுக்காமலேயே விட்டுட்டேன். இப்போ உங்க பேர்ல எனக்கு காதல் இல்லை, இரக்கம் அன்பு செய் நன்றி மறவாமை, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கும் இப்ப வயசு வேற அதிகம், 12-15 வயசு வித்தியாசம் இருக்கு. இப்போ இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் செய் நன்றிக்காக பண்ணிக்கிறேன். இப்போ கல்யாணம்

0: பண்ணிக்கணும்னா பக்கத்து ஊர்ல போய் பண்ணிக்கணும்.
1: அப்பா ஒத்துக்க மாட்டாரு.
0: ஒத்துக்க மாட்டாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னா இன்னொருத்த வந்து கேட்கலாம், பெரிய பணக்காரன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அப்பா காலில் விழுந்துட்டா ஒத்துப்பார். ஏதோ ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சான், அவனே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான், கொடுத்துள்ளான் ஆசீர்வாதம் பண்ணிடுவார். எவ்வளவு உளவியல் பார்த்தீங்களா, அந்த பெண்ணுடைய நுணுக்கம், பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லணும், அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய முன்னாடியே நினைப்பாளாம். அதனால இவ்வளவு விஷயம் இந்த பொண்ணு சொல்றா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், யோசனை பண்றான் இவ்வளவு விஷயத்தும் சரின்னு கடைசியில ஒத்துக்கிட்டான். பக்கத்துல திருமுருகல் ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஒரு 11 மணி வாக்குல அங்க போயிட்டாங்க. போயிட்டு படுத்தாச்சு, படியில போய் படுத்தாச்சு. படுத்தா ராத்திரி 1 மணி வாக்குல ஒரு பாம்பு வந்து அந்த செட்டி மணமகன் பையனை வந்து தீண்டி போச்சு, இறந்துட்டான். இப்போ காலை 3 மணி ஆகிற நேரத்துல பார்த்தா அவன் இறந்து கிடக்கிறது தெரிஞ்சது. கொய்யோ முறையோ அழறா. அழும்போது எப்படி தெரியுமா அழறா? சிவபெருமான் பேரை சொல்லி அழறாங்க. அழங்க ஆச்சரியம். சடையா எனுமால், பெருமானுக்கு சடையன்னு பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பாவுக்கு பேரே சடையனார் தான். கிராமத்துல சடையன்னு பேர் வச்சிருப்பாங்க. சிவபெருமான் அர்த்தம் சடையா எனுமால், சரணி எனுமால். உன் இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரணாகதிக்காக வந்தோம்பா. சரணி எனுமால் தோண்டு தோண்டு விழுறா, வெறுவா விழுமாள், அப்படி எல்லாம் கஷ்டப்படுறா அழறா. அப்படி கஷ்டப்படும் போது ஞான சமுதர் வர்ற அந்த நேரத்துல இப்படி எல்லாம் அஞ்சாயிடுச்சு. என்னப்பா என்னன்னு அடியார்கள்லாம் இந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது ஏன் இப்படி அழறா? ஞான சேக்கிழார் சொல்றாரு இந்த இடத்துல, அந்த பொண்ணு எப்படி அழறாளா? மாமா மாமா, உங்களை பாம்பு தொடரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கு, தொட்டு தீண்டி இருக்கு, அது கடிச்சு நீங்க இறந்துருக்கீங்க, அப்ப தொட்டு இருக்கு உங்களை, நான் இன்னும் உங்களை தொட முடியல. ஏன்? கல்யாணம் ஆகல. உங்க மேல தொட்டு விழுந்தனால அழ முடியலீங்க, கல்யாணம் ஆகினாதானே அழலாம், அதனால எட்டேந்தே அழற. இத பாக்குற இந்த நெறிய, இந்த பண்பாடு மயிற்சியில இருக்குதுங்க.
1: தமிழ் பண்பாடும் அங்க சொல்றாரு.
0: ஆமா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிற பெரிய பண்பாடை காட்டுறார். இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையான பாடம் அது. காட்டுறாரு அத. அப்படி காட்டின உடனே இன்னும் தொட்டு கூட இல்லையா, அடாடாடா, இந்த பையனை உயிர்ப்பித்து தரணும்னு நினைக்கிறார் ஞான சம்பந்தர். இந்த பெண்ணினுடைய துயரத்தை போக்கணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன சொல்ற? மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய், உன்னுடைய மடையில பூ பூத்திருக்கப்பா சிவபெருமானே, உன்னுடைய அகரணை மடைங்கிறது சாதா வயல்வெளி, இங்க பூ பூத்திருக்கு, ஆனா இவ தலையில பூ பூக்கிற சுமங்கலியா இருந்தாலும் பூ வைக்க முடியும், அதனால பூ பூக்கலையப்பா, அவளை எழுப்பி கொடுப்பான்னு சொல்றார். உடனே அந்த பையனை சுவாமி எழுப்பி கொடுக்கிறார், அந்த பெண்ணினுடைய துயரை தீர்க்கிறார். அதனால எப்பேற்பட்ட பாடல்னாக்க, திருமணம் தடை நீக்கும் பாடல் என்றே சொல்லணும். இந்த பாடலை பண்ண ஆணும் பாடலாங்க, பெண்ணும் பாடலாம். இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் சொல்றதுனால இந்த பாடல் உயர்ந்த பாடல்.
1: திருமண தடையை நீக்கும் பாடல்.
0: சடையா எனுமால், சரணி எனுமால், விடையா எனுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவேன் சொன்ன உடனே அந்த விடம் தீண்டப்பட்ட பையன் எழுந்துடுறான். அந்த செட்டி பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப ஏற்பட்ட உயர்ந்த பாடல் அது.
1: நிச்சயமா. இப்ப அடுத்ததா, பசிப்பிணி ஆற்றியது வந்து பல்வேறு சான்றோர்கள் நம்ம பகுதியில வாழ்ந்திருக்காங்க. இப்ப அதுல வந்து திருநான சம்பந்தரும் பசிப்பிணி ஆற்றிருக்காரு அப்படிங்கறதுக்கு நம்ம பாடல்கள் மூலியமா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பசிங்கிறது ஒரு பிணி, பசிப்பிடி அப்படின்னு பிடிச்சுடுது. புத்தரேங்க, புத்தரானது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 விஷயத்த பார்த்தா, முதல்ல பசினால உள்ளவன், அப்புறம் நோயினால இருந்தவன், அப்புறம் மூப்புனால போனவன், அப்புறம் இறந்து போனவன். அதனால முதல்ல புத்தரை பாதிச்சதே பசி தான். அதனால இந்த பசிப்பிணிய போக்கணும். அதுக்காக அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் அதுல ஒரு அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தினார். இதோட ஆபுத்திரன் கையில ஒரு அருமையான அட்சய பாத்திரம் இருந்தது. மணிமேகலை கைக்கு கிடைச்ச அட்சய பாத்திரம் இருந்தது. திரௌபதி கையிலும் அட்சய பாத்திரம் இருந்தது. அதெல்லாம் பசிப்பணி ஆற்றுவதற்கு பயன்பட்டது. அப்போ திருவிழிமிழலைங்கிற ஒரு ஊர் பஞ்சம் வந்து போச்சு. நம்ம தமிழகத்திலயும் ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்குங்க, இந்தியாவிலயே பஞ்சம் வந்திருக்கு, பர்மாவிலேருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்படி பசிப்பிணி வந்து போச்சு. அப்போ ஞான சம்பந்தர் இறைவன் கிட்ட போய் கெஞ்சுற, அடியார்கள்லாம் பசிப்பிணியினாலே இறந்துருவாங்க போல் இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்

0: ஜெகத்தினை எரித்திடுவோம்னார் பாரதியார். அப்ப யாருமே பசியினால சாக கூடாதுன்னு அருளாளர் நினைக்கிறாங்க. வள்ளலார் பாருங்க, இன்னைய வரைக்கும்
1: அணையா விளக்கா அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த அணையா அடுப்பு வந்து இன்னைக்கும்
0: எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இவர் இறைவன் கிட்ட போற போன உடனே படிக்கும் ஆசு கேட்கிறார். இறைவன் பலிபீடத்துக்கிட்ட படிக்கும் ஆசு வைக்கிறார். அதை எடுத்து கடையில போய் சாமான் எல்லாம் வாங்கி சாப்பாடு போடுறார். இவர் இந்த பாடல்ல நான்கு பாடல் முக்கியமா சைவர்கள் அடியார்கள் பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க, இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனுக்கே நேரா பூஜை பண்றோம் பாருங்க, சாதம் வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சு நைவேத்தியம் பண்றேன், அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம் பாருங்க, அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க. அப்ப கொஞ்சம் எஃபெக்ட் கூட மகேஸ்வரன் ஆயிடுறாரு அவரு. அப்போ நாலு பாடல் பாடணும். நம்ம வீட்டுல யாராவது அடியார்களுக்கு சாப்பாடு போட்டா ஒரு பாடல் இந்த சேக்கிழார் இந்த ஊர்ல அதை பதிவு பண்றார் ஞான சம்பந்தர் சார்பார். அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அல்லார் கண்டம். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நீலகண்டத்தை பத்தி சொன்னேன், கண்ட சிவப்பு கருப்பா மாறி போச்சு. அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லார் என்ற வளம்பெருக பரமநடியாரானார்கள் எல்லாம் எய்து உண்கவென இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டான் துயர் கூர் வறுமை தொலைத்திட்டார் நமச்சிவாய நமச்சிவாயன் சொல்லி ரெண்டு
1: அடித்து சாப்பிடுவாங்க.
0: அடிச்சு சாப்பாடு போட்டாங்க சார். பேர்பட்ட விஷயம் பாத்தீங்களா, சாப்பாடு போய் சாப்பிடுறதுன்னு இல்ல, வாங்க வாங்க வாங்க சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரா ஞானசம்பந்தர்.
1: இப்ப ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன் கேட்டுட்டு நம்ம பேசுவோம்.
0: பசிய பத்தி கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாயா பஜார்ல ஒரு பாட்டுங்க.
1: ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. அது அந்த காலத்துல திரைக்காட்சியில பார்க்கும் போது லட்டு பெரிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் என்னமோ வரிசையில வந்து கடகட கடகடன்னு ஒரு வாய் உள்ள போற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்ப உள்ள தொழில்நுட்பம் வேற, அந்த காலத்துல வந்து அதுக்கு சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல நான்லாம் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காட்சி. அந்த பாடல வந்து இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: கல்யாண சமையல் சாதம்

0: பல்வேறு செய்திகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அன்றைய சமூகத்துல வந்து மூட நம்பிக்கை இதுவும் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு இவர் ஏதாவது பாடலாம் பாடியிருக்காரா, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருமறைக்காடுன்னு ஒரு ஊருக்கு ஞான சம்பந்தரும் அப்புறம் அங்க இருக்காங்க.
0: திருமறைக்காடுன்னா
1: வேதாரண்யம், அது அப்படியே நேர் தமிழ் படுத்தினா திருமறைக்காடு. அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மறை கதவும் திறக்கவும் மூடவும் பாடினாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள்ட்ட திருஞான சம்பந்தர் சொல்ற, நான் மதுரைக்கு போறேன், எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அமைச்சரும் ஓலை அமைச்சிருக்காங்க, நான் அங்க போயிட்டு அங்க சமண சமயம் மேலோங்கி இருக்கான், சைவ சமயம் குறைந்து இருக்கான் அப்படிங்கறனால அங்க போயிட்டு வரேன். அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், அப்பர் நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது தாங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொல்ற. ஞானசம்பந்தர் சொல்ற, நாலாவது கோளாவது சகுனமெல்லாம் சிவபெருமானுக்கு நல்லதே செய்யுங்கிற. இப்ப கூட பாருங்க, பூனை குறுக்க போச்சுன்னா போக கூடாதுங்கிறான். சகுனங்கள் எல்லாம் பாக்குறோம், இப்பவும் சகுனம் பாக்குறோம்.
0: பள்ளி சத்தம் போட்டா அதுக்கு ஒரு சகுனம் சொல்ற.
1: பஞ்சாங்கத்துல தீய சகுனம் நல்ல சகுனம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இன்னைய வரைக்கும். ஆனா ஞானசம்பந்தர் தூள் தூளாக்கி கட்டுற. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா. கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும் தெரியும்போது சகுன பிசகு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. அதுல இன்னொரு நுணுக்கம் கூட இருக்குங்க. எம்போடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் ஒன்பது ஒன்று ஏழு பதினெட்டு உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. முதல்ல ஏழு நாளை சொல்லிட்டாருங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த பாட்டுல ஒன்பதோடு ஒன்று பத்து, ஒன்பதோடு ஒன்று ஏழு, ஒன்பது ஒண்ணு பத்து, பத்து ஏழு பதினேழு, அதோடு பதினெட்டு முப்பத்தி அஞ்சாச்சு. அடுத்தது ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு, அப்ப நாப்பத்தொன்னு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வர்றது பௌர்ணமியும் அமாவாசையும். இதுல முக்கியமா சொல்ற, பதினஞ்சு திதிகளாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாலும் எந்த தீங்கும் வராதுன்னு ஒரு அருமையான பதிவு பண்ற ரெண்டாவது பாட்டுல. இப்படி சகுனத்தை எல்லாம் உடைச்சி எறியக்கூடிய பெரிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாமும் சகுனம் பார்க்க வேண்டியதுல இறைவனை நம்பிக்கொண்டு செல்லலாம்.
0: அருமையான கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அவருடைய வாழ்க்கை இறுதி, அவர் எங்க முக்தி அடைந்தார், எப்படி அடைஞ்சாரு, இந்த செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: அவர் இறைவனோடு கலக்கும் நிலையை தாங்கள் கேட்டீர்கள் என்றாலும் அவர் தீண்டாமை தீண்டாமை இன்னை வரைக்கும் இருக்குங்களே, அதை ஒழித்தார். அவருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடியவர். அவருக்கு திருநீல நக்கர் என்ற யாழ்ப்பாணர் வீட்டுல வேள்வி பக்கத்துல அவருக்கு இடம் கொடுத்தார். வேள்வி வலஞ்சொழித்தது என்றால் தீண்டாமையை இறைவனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞான சம்பந்த தீண்டாமையை கண்டிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சமுதாய புரட்சியை செஞ்சிருக்கிறார். இசை நுணுக்கம் பண்ணிருக்கிறாருங்க. இசையில தாளக்கட்டுக்கே பயன்படாத யாழ் மூரி படலம் பாடியிருக்கார். யாராலும் செய்ய முடியாத அற்புதம். மாலை மாற்று பதிகர் நெடிலே காழிச்சி மாமான் அப்படி பெருசா பாடியிருப்பார்.
0: நெடில் வார்த்தைகளே,
1: ஆமா, அப்படியே குறிலையும் பாடியிருப்பார். பிடி எது முறை உமை கொள்ள மிகுதறி எது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண்ண பதி வர அருளினன் மிகு கொடைபடி வேந்தர் பயில் வலிவல முறையிறையே.
0: குறில் சொற்களை வச்சே பாடுறது
1: பாடியிருப்பார். ஏகபாகம்னு இப்படி எல்லாம் பிரமாதமான பாடியிருக்கார். அதோட அவருடைய வரலாறுல உயர்ந்ததா எளியன் கருதக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, மயிலை பதியம். மயிலையில அற்புதமான திலம் திலமாக நல்ல அழகான பொருள்களை படைத்து அதிலிருந்து திலோத்தமையை கண்டே பிரம்ம பெருமான் மயங்கினார் என்றால், ஞான சம்பந்தர் பூம்பாவை பேரழகியை உயிர்ப்பித்து அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக பாவித்தார் என்று சொன்னால் இவருடைய ஒழுக்க நிதி என்னன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட

0: தெளிவா தாங்கள் கேட்ட அந்த
1: முக்தி நிலை,
0: யாம் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறணும், அதான் முக்கியங்க. நான் மட்டும் சௌகரியமா இருந்த போருமா, இந்த உலகமே சௌகரியமா இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு ஒரு வடமொழி சொல், உலகமே வாழ வேண்டும் அப்படின்னு சொல். அன்டு த லாஸ்ட் அப்படின்னா எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மில்டன் உடைய கவிதை இது. அப்போ எல்லாரும் நலமா இருக்கணுங்கிறதுனால ஞான சம்பந்தர் கடைசியில நல்லூர் புறமணம், இப்ப ஆச்சாள் புறம்னு பேரு, அந்த ஊருக்கு போற ஞான சம்பந்தர் முக்தி அடையலாம் நினைச்சு ஒரு பெரிய வேள்வி குண்டம், பெரிய தீ பிழம்பு அங்க உருவாக்குறார் இறைவன். இதுல போங்க ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தர் தான் மட்டும் அதுல போக விரும்பல, தந்தையார் தாயார் முருகநாயனார் திருநக்கநாள் நாயனார், முதல்ல சொன்ன திருநீலநக்கர் அவருடைய மனைவி, அப்புறம் அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் முக்திக்கு வாங்க, எல்லாரும் முக்திக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் முக்தியில கலந்து, ஏன்னா ஞான சம்பந்தர் முன்னாடி போயிட்டா மத்தவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும், தீ நின்றுடும், எல்லாரையும் மோட்சம் போனாராம். ஒரே ஒரு சிறு கருத்து, அங்க வீட்டு விளக்கான பொண்ணு அங்க இருந்தா, நான் இப்ப போக முடியாதே இருந்தால பெருநெருப்புக்கு ஈரமில்ல நீயும் போம்மா என்று சொல்லி அவளுக்கும் முக்தி கொடுத்துட்டு தானும் அங்கே அந்த முக்தியில் அடைந்தார். அந்த நாள் தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல ஆச்சாள்புரத்துல இன்றும் அந்த உற்சவம் நடக்குதுங்க. அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் அந்த உற்சவத்தை கண்ணால காண்பேன். அப்போ எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஞான சம்பந்தர் செய்தார். அவர் திருவடி போற்றுவோம் என்று நிறைவு செய்கிறேன்.
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு தேர்ந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இதுவரை திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 11:59. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். பகல் 12 மணியை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை மன்னார்குடி MSK சங்கரநாராயணன் நாதஸ்வரம், 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் N. சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குழந்தை அனிதா. நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதை அரங்கம் வழங்குபவர் வித்யா. தொகுப்பு M. விஜயகாந்த் அவர்கள். அமைப்பு டாக்டர் K. வித்யாவதி அவர்கள். பகல் 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல்கள். மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்தசை பாடப்பயிற்சி சென்னி அஞ்சலாக கேட்கலாம். கன்னட மொழி பாடல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு. மாலை 5:27 குரலமுதம். 5:30 மதுரை தென்றல். 5:45 போதை பொருள் தவிர்ப்பது எப்படி விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் P. ராஜசவுந்தர பாண்டியன். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக

கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முகரம் தின உரை வழங்குபவர் SN சிக்கந்தர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மாவில் நோய் தொடைப்பு முறைகள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆ. விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி கடல் பாசிகள் தகவல்கள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோர

நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆ. விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. கடல் பாசிகள் தகவல்கள் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ். பரமசிவம் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். உமா மற்றும் ராதிகா இரு குரலிசை கும்பகோணம். எம்.ஆர். கோபிநாத் வயலின். ஏ.எஸ். ரங்கநாதன் மிருதங்கம். 11:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 10:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நேர்களே, இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும், அதன் தொகுப்பும்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில்

0: நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து

0: அவங்ககிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னு அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு.
1: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்ஸ் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மான் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 20 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் பாடல், இயற்றியவர் எதிரொலி விஸ்வநாதன், இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை பாடலை கேட்க உள்ளும். டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் லதா ராஜு.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: அக்கா பாரு,
3: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
2: காட்டே. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
3: எப்பவும் ஷாப்பிங்.
2: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
4: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
2: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
4: எனக்கு தெரியும்ல,
2: RBI சொல்கிறது.
5: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.

0: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு மணி 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். அதனை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மண்ணு மணியும் நிகழ்ச்சியில் மாவில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு மணி 8:30 ஒலிக்க இருக்கும் அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் கடல் பாசிகள் குறித்த தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Home Minister Amit Shah today called for a united war against drugs, saying the drug menace threatens national security, social stability, economic interests and the future of the youth and the country. He urged spiritual leaders, youth and mothers to come together on a single platform to win this war. Mr. Shah made these remarks while addressing the 10th apex level meeting of the Narco Coordination Center in New Delhi.
2: Today, our country stands at a critical juncture in its fight against narcotics. The next 3 years will determine whether drugs prevail over us or we prevail over drugs. My humble appeal to all of you is that for the future of our nation over the next 100 years, this is a battle we must win. Win with the determination and win through our collective efforts.
1: Prime Minister Narendra Modi will pay a state visit to Seychelles tomorrow to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles. The External Affairs Ministry said in a statement that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will participate in the celebrations. During his 3-day visit, the Prime Minister will hold talks with President of Seychelles, Dr. Patrick Hermini. The Prime Minister last visited Seychelles in 2015. German Ambassador to India Philip Ackermann has said India has emerged as a global leader in renewable energy. Talking to a news agency, Mr. Ackermann underscored the success of the partnership for green and sustainable development between India and Germany, highlighting robust cooperation across trade, political and strategic sectors. Addressing the long-awaited India-EU Free Trade Agreement, FTA, Ambassador Ackermann expressed optimism for a swift resolution. He said the FTA represents a huge game changer that will significantly incentivize more investment in India from German businesses. Union, Commerce and Industry Minister Piyush Goyal has said he held meaningful discussions with his UK counterpart, Secretary of State for Business and Trade Peter Kyle, in London. In a social media post, Mr. Goyal said they explored new opportunities to deepen India-UK economic and trade cooperation. He said the conversation reflected the warmth, trust and forward-looking vision that continues to define the bilateral partnership. India, along with 34 nations, has signed a US-led initiative to build trusted and resilient supply chains to power artificial intelligence AI technologies at the second Pax Silica summit in Washington yesterday. US Undersecretary of State for Economic Affairs Jacob Hellberg said the joint statement on AI opportunity, under which participants

0: participating countries aligned behind a pro-growth, pro-innovation regulatory approach for the AI era. The UP police has arrested 8 people named in the first FIR filed in the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra donation case. The FIR was filed following recommendations made by the Special Investigation Team, SIT, constituted on the directions of Chief Minister Yogi Adityanath. The case was registered at the Sri Ram Janmabhoomi police station on the written complaint of trust member Krishna Mohan. The SIT, headed by Lucknow Divisional Commissioner Vijay Vishwas Pant, submitted its preliminary report to the government on Tuesday, making strict recommendations in the matter. Following this, the FIR was registered yesterday. The case came to light after allegations of theft involving offerings and donations received by the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust emerged. Finance and Corporate Affairs Minister Nirmala Sitharaman today inaugurated the restored Muriyankulam, a more than 400-year-old historic pond at Puranankuppam in Puducherry. The 2-acre pond, located near Thavalakuppam, is believed to date back to the Pallava period and had traditionally served as a source of drinking water and irrigation for the village. It also has 4 natural spring-fed wells. In Venezuela, death toll in 2 powerful earthquakes has risen to 235. More than 1,500 people have been injured. Rescuers are searching through rubble in a rush to save lives after earthquakes struck near the capital yesterday. In the FIFA World Cup, Australia has qualified for the knockout stage after playing out a goalless draw against Paraguay in their Group D clash at San Francisco Bay Area Stadium this morning. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் பாக்கம் பட்டினம் குப்பம் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறோம். பொதுவாக பாக்கம் என்பது பாக்கம் பட்டினம் குப்பம் இவையெல்லாம் நெய்தல் திணை சார்ந்த ஊர் பெயர்கள். அதாவது கடல் சார்ந்த கடலும் கடல் சூழ்ந்த நிலம் என்பதுதான் நெய்தல் திணை என்று சொல்லுவோம். அப்படி கடற்கரை ஓரம் கடற்கரை ஒட்டிய நிலப்பகுதி பட்டினம் பாக்கம் குப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பாக்கம் என்றால் சிற்றூர், அதாவது சிறிய ஊர் என்பது பொருள். இது முக்கியமாக கடல் அருகே உள்ள ஊர் அல்லது நெய்தல் நிலத்து ஊரை குறிக்க பயன்படும் ஒரு சொல்தான் பாக்கம். சென்னையின் கடலோர பகுதியான பட்டினப்பாக்கம், பட்டினம் அப்படின்னா கடற்கரை நகரம் என்றும், பாக்கம் என்பது ஊர் அல்லது குடியிருப்பு என்ற பொருளில் 2 சொற்களினுடைய சேர்க்கையால் உருவானது. அதாவது கடற்கரை நகரம், ஊர் அல்லது குடியிருப்பு, அதாவது பட்டினம் பாக்கம் என்ற 2 சொற்களினுடைய சேர்க்கைதான் பட்டினப்பாக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது கடலோரம் அமைந்த மீனவர்களுடைய குடியிருப்பு பகுதியாக விளங்குகிறது. அதாவது கடலோரம் இருக்கும் மக்களுடைய வாழ்வாதாரமே உப்பு எடுத்தல், மீன் பிடித்தல், இதுதான் முக்கிய தொழிலாக இருக்கும். அப்படி மீனவர் குடியிருப்பாக இருக்கும் நிலப்பகுதிதான் இந்த பட்டினப்பாக்கம் என்பதை நாம் அறியலாம். அதே போல சென்னையில் மீனம்பாக்கம், மடிப்பாக்கம், துறைப்பாக்கம், சேப்பாக்கம் என்று பாக்கம் என்ற ஒட்டுடன் இணைந்த இடப்பெயர்கள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படியாக சென்னையில் சேப்பாக்கம் என்ற இடத்திற்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த சேப்பாக்கம் என்பது நிறைய இடங்களுக்கு முக்கியமான இடங்கள் இருக்கும் ஒரு இடம். சேப்பாக்கம் சென்னையுடைய முக்கிய பகுதியாக அறியப்படுகிறது. இது உருது சொல்லான சே பேக் என்பதிலிருந்து மருவி வந்தது தான் சேப்பாக்கம். அதாவது சே என்றால் 6 தோட்டங்கள் என்று பொருள். அதாவது உருது சொல்லான

சே என்பதற்கு நிகரான தமிழ் சொல் ஆறு தோட்டங்கள் என்ற பொருளில். இது ஆற்காடு நவாபுகளின் காலத்தில் இப்பகுதியில் இருந்த ஆறு பெரிய நந்தவனங்களை குறிப்பதாக இந்த சொல் இருக்கிறது. அதாவது சேப்பேக் என்பது ஆறு தோட்டங்கள் நிறைந்த பகுதி, இதுதான் சேப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறதாக நாம் அறிய முடிகிறது. இது வந்து ஆற்காடு நவாபுகளுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. அதேபோல நெய்தல் திணை, அதாவது கடற்கரை ஒட்டியுள்ள கடற்கரை ஓரம் உள்ள ஊர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு குப்பம் என்ற ஒரு சொல்லும் குப்பம் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்களும் இருப்பதை நாம் அறியலாம். ஏற்கனவே சொன்னது போல நெய்தல் கடற்கரையில் ஓரம் மீன் பிடித்தலும் உப்பு எடுத்தலும் முக்கிய தொழிலாக இருக்கிறப்ப கடலோர ஊர்களாக பட்டினம், பாக்கம், குப்பம் இவை யாவும் மீனவர்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளை குறிக்கும் சொல்லாகும். மீனவர் சமூகத்தினர் அதிகமாக வாழும் பகுதியாக இது விளங்கியதால் இப்பெயர் காலப்போக்கில் நிலை பெற்றது. இங்கேயே சென்னையில் பக்கத்தில் அயோத்தி குப்பம் பார்க்கலாம். கும்பம் என்பதனுடைய திரிபுதான் குப்பம் என்று ஆய்விட்டதாக நாம் அறிய முடிகிறது. அதாவது கூடி வாழும் இடம் என்பதுதான். நிறைந்த என்பது பொருள் கும்பல், குவியல், கூட்டம் என்ற பொருளில் சிலரோ பலரோ கூடி வாழும் வாழிடங்களைத்தான் குப்பம் என்றே அழைக்கப்படுகிறது, வழங்கி வருகின்றனர். எத்தனையோ குப்பங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. பொதுவாக கடலூர் மாவட்டத்தில் நிறைய நெய்க்குப்பம், பள்ளிக்குப்பம், மஞ்சக்குப்பம், ஆயக்குப்பம், நெற்குப்பம், நொச்சிக்குப்பம், நெல்லிக்குப்பம் என பல வகையில் ஊர் பெயர்கள் இருக்கிறதை நாம் அறியலாம். அதுபோல திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகேயும் ஆண்டார்குப்பம் என்ற ஒரு இடப்பெயர் இருக்கிறது. அதாவது முருகன் கோயில் இடம்பெற்றிருக்கும் ஒரு ஊர், அது ஆண்டவர் குப்பம் என்பதுதான் ஆண்டார்குப்பம் என்று மக்கள் வழக்கில் மருவி வழங்கப்படுவதை நாம் அறியலாம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு அக்கறை சீமை. நாயகியின் விரல்கள் எண்களை பின்னோக்கி எண்ணத் தொடங்கியது. கடல் கடந்த நாயகன் தாயகம் வரும் நாளை குறைத்து கொண்டே உறங்க எத்தனிக்கும் அவள் அரை சாளரம் வழியே தென்றலும் அத்துமீறுகிறது. கடல் கடந்த நாயகன் தாயகம் வரும் நாளை குறைத்து கொண்டே உறங்க எத்தனிக்கும் அவள் அரை சாளரம் வழியே தென்றலும் அத்துமீறுகிறது. வலசை பறவையாக வாழ்க்கை எதையோ தேடித் தேடி அவர்களுக்கு விடியலும் தனித்தனியே விடுகிறது. வலசை பறவையாக வாழ்க்கை எதையோ தேடித் தேடி அவர்களுக்கு விடியலும் தனித்தனியே விடுகிறது. திருக்குறளின் காமத்துப்பால் நாயகியே இவள்தானோ? திருக்குறளின் காமத்துப்பால் நாயகியே இவள்தானோ? ஒட்டகப்பாலில் தயிர் உறையாது என்றும் கூட புரியாத நங்கையுமோ? வருடத்திற்கு ஒருமுறை அலங்காரமாய் படிநிரப்பும் நவராத்திரி திருநாளுக்கு தயாராகிறாள் சாளரத்து நாயகி. ஒட்டகப்பாலில் தயிர் உறையாது என்றும் கூட புரியாத நங்கையுமோ? வருடத்திற்கு ஒருமுறை அலங்காரமாய் படிநிரப்பும் நவராத்திரி திருநாளுக்கு தயாராகிறாள் சாளரத்து நாயகி. நாயகன் வரும் நாளே நாயகிக்கு திருநாளாம். இம்முறை 10 நாட்களோ, அதுவும் 10 நாட்களோ. அரபு தேசத்திற்கு வேலைக்குச் சென்ற கணவன் திரும்பி வரும் நாளை எண்ணி காத்திருக்கும் மனைவி கணவன் வீடு திரும்பும் நாளை கைபேசியில் சொன்ன நாளிலிருந்து இன்னும் 10 நாள், ஒரு வாரம், இன்னும்

இந்த நாள் என்று நாட்களை குறைத்து கொண்டே வருகிறாள். நினைவுகளால் வாழும் அவர்கள் விடியலும் தனித்தனியாகவே விடுகிறது. வள்ளுவரின் காமத்துப்பால் அவர்களுக்காகவே எழுதியதாகவும், பாலில் உரை குத்தி வைத்தால் பயிராகும் வரை காக்கத்தானே வேண்டும், ஒட்டகப்பாலில் உரை குத்தினால் தயிராகாது, இது தெரிந்தும் கணவன் இப்போதே வந்துவிடமாட்டாரா என்று அவசரம் கொள்ளும் மனைவியின் ஆதங்கமே இந்த கவிதை.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். பெண்களாகிய நாம் நம் உடலை ஒழுங்காக பார்த்து கொண்டால்தான் நம் குடும்பத்தினர் ஆரோக்கியம் பார்த்து கொள்ள முடியும். நாம் சாப்பிடும் உணவு மற்றும் உடல் பயிற்சி மிகவும் அவசியம். நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம்தான் யோகா. இந்த நிகழ்ச்சி மூலமா ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்னென்ன ஆசனம் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். நீங்களும் என்னோட செய்ய ரெடியா? நம்ம பார்க்க போறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனா அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் ட்ரீ போஸ், மரநிலை ஆசனம். ஸோ இந்த ஆசனா வந்து நம்மளோட கால்களை வலுப்படுத்த உதவுகிறது, நரம்புகளை ஒருங்கிணைக்க மேம்படுகிறது, லெக்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த ஆசனா. அதோட முக்கியமானது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆசனா பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், அந்த கவனிப்பு தன்மை நல்லாவே வந்து அவங்க பிரெயினில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஆசனா பண்ணுறதுக்கு நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கணும். ஸோ சமஸ்தித்தி நிலை அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்தித்தி நிலைன்றது உங்கள் ரெண்டு காலை சேர்த்து வச்சுட்டு உங்கள் கையை பக்கமாக வச்சுட்டு நல்லா நீட்டி வச்சுக்கணும், பக்கவாட்டில் வைக்கவும். உங்களுக்கு முன்னால் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இது சமநிலைக்கு உதவும். ஆக்சுவலாக உங்களோட எடையை வந்து மெதுவாக உங்களோட இடது காலுக்கு ஸ்லைட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட வலது முழங்கால் இருக்கு இல்லையா, அதை வளைத்து உங்களோட வலது கணுக்காலை உங்கள் கையால் பிடிச்சி வலது பாதத்தை வந்து உங்களோட இடது தொடையின் உட்பகுதியில் அல்லது இடுப்பு பகுதியில் நல்லா ஃபர்மாக உறுதியாக வைங்க. இது ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது கீழ் நோக்கின மாதிரி உங்கள் கால் விரல்களை திருப்பிக்கோங்க. இப்போது அந்த ஒரு பாயிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே உங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து உங்கள் ரெண்டு கையுமே வந்து தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து நமஸ்கார முத்திரை வைக்க போகிறீங்க. ஸோ நல்லா உங்கள் கைக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் உள்ளங்கை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருக்கணும். விரல்களை வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் பண்ணாதீங்க, நேராகவே இருக்கட்டும். உங்கள் முதுகெலும்பு வந்து நேராக வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். முதுகெலும்பு வந்து நேராக வைங்க. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஒரு 10 வினாடிகள் இல்லை 20 வினாடிகள் இல்லை ஈவன் 30 வினாடிகள் வரணும் நீங்கள் வந்து இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். அப்போ ஹோல்ட் பண்ணும்போது நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மூச்சை வெளியில் விடும்போது கையை மெதுவாக கீழே இறக்கிட்டு வலது காலையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட இடது சைடும் நீங்கள் பண்ணலாம், ரெண்டு சைடுமே பண்ணணும். ஸோ ரைட் சைடு முடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி 10 இல்லை 30 வினாடிகள் வரலாம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆசனா பேர் விருக்ஷாசனம். இது உங்கள் கால்கள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ஃபோக்கஸ் வரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அண்ட் உங்கள் முதுகு தண்டை வந்து நேர்படுத்துறதுனால நம்ம முதுகில் இருக்கிற சக்ராஸ், சக்ராஸ்ன்றது யோகாவில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நரம்புகள்லாம் இன்டர்செக்ட் ஆகி நம்ம உடம்புக்கு பிளட் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய பாயிண்ட் தான் அந்த சக்ராஸ். ஸோ நம்ம முதுகு வந்து நேராக இருக்கும்போது அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து விருக்ஷாசனம் வந்து பார்த்தோம். இது எல்லா குழந்தையுமே பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டே போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள், அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்த வாரம் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மென்சுரேஷன், மாதவிடாய் மற்றும் PMS ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான ஆசனாவும் செய்ய போகிறோம். யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம்.
1: இன்னைக்கு ஒரு மாடர்னான ஸ்டோரியை தான் நம்ம கேட்க போறோம். காக்கா பாட்டிக்கிட்ட இருந்து வட திருடின கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காக்கா கிட்ட இருந்து நரி வடையை ஏமாத்தி பறிச்ச கதையும் நமக்கு தெரியும். இதே கதை இப்போ 2026 இந்த டிஜிட்டல் உலகத்தில் ட்ரெண்டிங்காக மாடர்ன் ஸ்டோரியாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதையரங்கத்துக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஹீரோவான காக்கா ஒரு சாதாரண காகம் இல்லைங்க, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். சோஷியல் மீடியாவில் அந்த காகத்துக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். அவர் ஒரே ஒரு போஸ்ட்டு போட்டால் உடனே 10,000 பேர் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம காக்கா. ஒரு ஒரு நாளும் ஒரு புது ஸ்டோரி, ஒரு புது ரீல், ஒரு புது வீடியோன்னு வித்தியாச வித்தியாசமாக ரொம்ப இன்னோவேட்டிவாக அந்த காக்கா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுமா. அன்னைக்கும் அப்படி தான் அந்த காக்கா ஒரு மரத்து மேலே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்ததான். சரி, இன்றைக்கி என்ன போஸ்ட் போடலாம், இன்றைக்கி என்ன ரீல் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு புது கேஃபே திறந்துருக்கிறது ஞாபகம் வந்துச்சான். சரி, அந்த கேஃபேயில் போய் பார்ப்போமா, அங்கே ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கேஃபேக்கு காக்கா போகுதான். அந்த கேஃபே வாசலில் ஒருத்தர் மொறுமொறுப்பாக ஒரு சீஸை அப்படியே உருக்கி உருக்கி ஒரு பர்கர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இந்த காக்காக்கு

இந்த சீஸ் பர்கரை பார்த்த உடனே சட்னு ஒரு ஐடியா வந்துடுச்சு. சரி, நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த சீஸ் பர்கரை வச்சு ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு யோசிச்சு தான். நம்ம காக்கா ரொம்ப ஹானஸ்டான காக்கா, அதனால் நேராக போய் அந்த சீஸ் பர்கருக்கான காசை கொடுத்துட்டு அதை கடையிலேருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேராக தன்னுடைய இருப்பிடத்துக்கு போய் மரத்து மேலே கொஞ்ச நேரம் யோசிக்குது. இந்த சீஸ் பர்கரை வச்சு நம்ம எப்படி தான் வீடியோ பண்ணுறது, என்ன ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் அந்த காகத்துக்கு நல்ல பசி வேற, கம கமன்னு அந்த வாசனை இருக்கிற அந்த பர்கரை பார்த்த உடனே கடிச்சு சாப்பிட்றலாமா அப்படின்னு தோணுது. இல்லை இல்லை, ஸ்டோரியை போட்டுட்டு வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அந்த காக்கா. உடனே தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து பர்கரோட ஒரு செல்ஃபி எடுத்துச்சு. அதே நேரம் மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்த ஒரு நரி இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த நரிக்கு பர்கர்னால் ரொம்ப பிடிக்கும். காக்கா கிட்ட இருந்த அந்த சீஸ் பர்கரை பார்த்த உடனே நரிக்கு வாயெல்லாம் எச்சில் ஊற ஆரம்பிச்சிச்சான். அடடா, இந்த காக்கா கிட்ட எப்படியாவது பேசி ஏமாற்றி அந்த சீஸ் பர்கரை நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நரி யோசிச்சுதான். நரிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நேராக போய் அந்த காக்கங்கிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு நேராக போகுது. மரத்துக்கு கிட்ட போய், ஏ காக்கா, சோஷியல் மீடியாவில் உன்னோட போஸ்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீ பண்ணுற வீடியோஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது தெரியுமா, உன் ரீல்ஸ் எல்லாம் வேறு லெவல்ப்பா, வேறு யாருமே உன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட முடியாது அப்படின்னு அந்த நரி காகத்துக்கிட்ட போய் சொல்லிச்சு. காகத்துக்கு இதை கேட்ட உடனே, வாவ், நம்மளை நரி என்ன அழகாக புகழ்தில்ல அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடுச்சு. நரி இதோட விடலை, ஒரு பாட்டு மட்டும் பாடி நீ ஒரு வீடியோ போட்டு பாரு, இந்த இன்டர்நெட்டே பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்ட்டு நரி சொல்லிச்சான். அப்போ தான் இந்த காக்காவுக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த நரி நம்மளை வந்து பொய்யாக தான் புகழ்ந்துட்டுருக்கோ, பொய் புகழ்ச்சிக்கு ஒரு செகண்ட் நம்ம ஏமாற பார்த்தோமே அப்படின்னு காக்கா உஷாராயிடுச்சு. சரி, அடுத்து இந்த நரி என்ன தான் பேசுது கேட்போமே. நரி சொல்கிறதெல்லாம் ஆர்வமாக கேட்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருந்துச்சு. நரி திரும்பவும் காக்கா கிட்டே சொல்லுது, காக்கா நீ ஒரு பாட்டு பாட, நீ பாடினா அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா. காகம் யோசிச்சு தான், சரி நரியே, நான் பாட்டு தானே பாடணும், பாடுறேன், ஆனால் அதை வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு கேட்டுச்சான். அதனால என்ன, நான் வீடியோ எடுத்து தரேன் உனக்கு அப்படின்னு நரி சொல்லிச்சான். சரி, இந்த மரத்து மேலே ஏறி இந்த கிளக்கிட்ட வா, இங்கேருந்து ஆங்கிள் வச்சாதான் சூப்பராக இருக்கும் வீடியோ, அதனால் உடனே மரத்து மேலே ஏறி வரியா அப்படின்னு காகம் சொல்லிச்சான். நரியும் காகம் சொல்கிறத அப்படியே நம்பி மரத்து மேலே ஏறி கிட்ட போச்சான். கிட்ட போன உடனே நரியோட கண் அந்த சீஸ் பர்கர் மேலே இருந்தது. காக்கா நீ பாடும்போது இந்த பர்கர் உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, இதை என் கையில் கொடுத்துறேன், நான் பத்திரமாக வச்சுக்கிறேன், நீ பாடி முடித்த பிறகு நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நரி சொல்லிச்சான். நரியுடைய பார்வையும் அதனுடைய பொய்யான புகழ்ச்சியும் அதனுடைய பேச்சும் எல்லாமே அந்த சீஸ் பர்கரை சாப்பிட்றதுக்காக தான் அப்படிங்கிறத காகம் நல்லா புரிஞ்சிக்கிச்சு. இந்த நரிக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு காகம் யோசிச்சு தான். உடனே மரத்து மேலே கிளக்கிட்ட வந்த அந்த நரியை, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இல்லை, இன்னும் தள்ளி வாயன், இப்படி இருந்து கேமராவை பிடியன், நீ கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணதும் நான் உனக்கு பர்கரை கொடுத்துட்றேன் அப்படின்னு காக்காயும் சொல்லிச்சான். நரியும் எப்படி இந்த பர்கரை நம்ம வாங்கி சாப்பிட்றதான் போகிறோம், அதுக்கிட்ட இந்த பிடுங்கியாவது எடுத்துட்டணும் அப்படின்ற முடிவோட, சரி காக்கா நான் ஆங்கிள் வைக்கிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சுவாரஸ்யத்தில் கிளையோட நுணுக்கி போயிடுச்சான். மரத்தோட கிளை நுணுக்கி போன உடனே நரியுடைய பாரம் தாங்காமல் அந்த கிளை முறிஞ்சிடுச்சு. காக்கா பறந்து சேஃபாக உட்காந்துருச்சு, ஆனால் நரியோ கீழே விழுந்துருச்சான். விழுந்த பிறகு வலியில் நரி, ஐயோ இந்த காக்கையை ஏமாத்த நினச்சோமே, கடைசியில் நாம் எப்படி அடிபட்டு நிற்கிறோமே அப்படின்னு புலம்பிச்சான். காக்கா மேலே பறந்துக்கிட்டே, நரியே எனக்கு பசிக்குது, நீ என்கிட்ட சாப்பிட ஏதாவது இருந்தால் கூடுன்னு நேராக கேட்டிருந்தா கூட நான் உனக்கு அப்படியே இந்த பர்கரை முழுசாக கொடுத்துருப்பேன், ஆனால் நீயோ என்னை ஏமாற்றி என்கிட்ட அதை வாங்கணும்னு நினச்சேன், அதனால தான் உனக்கு தண்டனையும் கிடச்சிது அப்படின்னு காகம் சொல்லிச்சான். நரியும், ஆமா காக்கா தப்பு தான், நான் உன்னை ஏமாற்ற தான் பார்த்தேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சாரி சொல்லிட்டு போயிடுச்சான். என்ன நேயர்களே, இந்த காலத்து ட்ரெண்டியான காக்காயோட கதையை கேட்டிங்களா? நாம் இதில் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, பொய்யான புகழ்ச்சிக்கு நாம் மயங்கிடக்கூடாது, உண்மை எது பொய் எதுன்னு அலசி ஆராயிற அந்த அறிவு நமக்கு தேவை.
மற்றவங்கள எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஏமா

0: நடத்தக்கூடாது. அதே நேரத்தில் நாமும் உஷாராக இருக்கணும். சரி, அடுத்த வாரம் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: அமைப்பு கே வித்யாவதி, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
4: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
3: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன், ஸ்டாப் ட்ரக்

0: விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும், விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர், ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
4: இங்க வந்து சட்டத்துக்கு புறமா சீல் வச்ச ஃபேக்டரி 4 ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாய பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு

0: அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேர்மை பொழுது 1:55. மெல்லிசை பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரம்.
3: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
4: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
3: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
4: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
3: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

இதுவரை கேட்டது ஆங்கிலத்தில் செய்திகள். அடுத்ததாக மயிலிறகாய் வருட வருகிறது மதுரத்தென்றல். காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் மனோ உன்னிகிருஷ்ணன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மயிலிறகாய் வருட வருகிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் குரலில்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜோடி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் மகாலட்சுமி ஐயர் அவர்கள் குரலில் கேட்கலாம்.

இதுவரை காற்றலையில் இசைந்து கொண்டிருந்தது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்னும் சில நொடிகளில் சேர்ந்திசை பாடப்பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:35:25. ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடற் பயிற்சி. கன்னட மொழி பாடல் இன்று இயற்றியவர் தொடரங்கை கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் பி.ஆர். கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்களா?
1: ஹாரு திஹவு, ஹாரு திஹவு,
2: ஹாரு திஹவு, ஹாரு திஹவு,
1: கடல கரைய கக குலா,
2: கடல கரைய கக குலா,
1: எனிதோ முகில,
2: எனிதோ முகில,
1: உத்த அகல,
2: உத்த அகல,
1: ஜீகி தனிது,
2: ஜீகி தனிது,
1: பாந்தளா,
2: பாந்தளா.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக,
2: வானலோக நகுவ நாக,
1: ஹாரோ ஹக்கி பாலிகே,
2: ஹாரோ ஹக்கி பாலிகே,
1: ரெக்கே பீசி தைரிய சூசி,
2: ரெக்கே பீசி தைரிய சூசி,
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே,
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி ரெண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி,
2: தூர தூர ஹாரி ஹாரி,
1: வியோம காணுவா பகே,
2: வியோம காணுவா பகே,
1: ஹசிவ மரசி,
2: ஹசிவ மரசி,
1: வாஞ்சே மெரசி,
2: வாஞ்சே மெரசி,
1: திகந்த சேரோ லகு பகே,
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ,
2: யாவ நாடோ எந்த காடோ,
1: ஹாரோ ஆசே ஹக்கிகே,
2: ஹாரோ ஆசே ஹக்கிகே,
1: முக்த ககன நூறு கால,
2: முக்த ககன நூறு கால,
1: ஈஜோ சக்தி ரெக்கிகே,
2: ஈஜோ சக்தி ரெக்கிகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல் இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், ஆயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின்பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதியன்று நீல

0: நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

0: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்துவிடும். குறள் எண் 305 அதிகாரம் வெகுளாமை.
1: தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்.
0: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்துவிடும். குறள் எண் 305 அதிகாரம் வெகுளாமை.
2: நேரம் மாலை 5 மணி 30 நிமிடம். கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல ஆலோசகர் பி. ராஜ சவுந்தர பாண்டியன் அவர்கள்.
1: போதை பழக்கம்ன்றது வந்து ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான், அதை தாண்டி அது வந்து மூளையின் செயல்பாட்டை பாதிச்சு ஒருவரை மீண்டும் மீண்டும் அதே பேர வைக்கக்கூடிய ஒரு உடல் மற்றும் மனநல பிரச்சனை. ஸோ யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு வயதினரும், குறிப்பா எந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 13 வயசு டீனேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப வந்து தொடங்குவாங்க, அதுல என்ன இருக்கு, குடிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த சின்ன பசங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூட இருக்கிற பசங்க வந்து இதை குடி அப்படின்ற வற்புறுத்துறதுனால சில பேர் இந்த பழக்கத்துக்கு ஆளாவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு வழக்குல சொல்லுவாங்க சொல்லக்கூடிய விஷயம் டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்கஹால் குடிச்சா சரியாகன்ற தவறான எண்ணம், இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆல்கஹாலை வந்து அவங்க குடிக்கிறனாலையும் போதைப் பொருட்களை எடுக்கிறதுனாலையும் அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகவே தவிர கண்டிப்பா வந்து கம்மியாகாது. இது ஒரு காலகட்டங்கள்ல கண்டிப்பா வந்து ஒரு மனநல பிரச்சனையை உருவாக்குன்றது யாருக்குமே தெரியறது இல்ல. இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மகிட்ட அதுக்கான விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எப்பயோ ஒரு நாள் குடிப்பார், உதாரணத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல வார இறுதியில வந்து குடிப்பாங்க. இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகி என்ன ஆகுன்ற பட்சத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற ஆகி அப்புறம் டெய்லி குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து முதல் அந்த ஸ்டேஜ்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்க, ஓகே அவர் உடம்பு வலிக்காக குடிக்கிறாரு என்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறாரு அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்குவாங்க. இந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த குடிப்பவர் என்ன சொல்லுவாரு, சத்தியமா இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. மறுநாள் மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகி கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாரு. இது ஒரு காலகட்டங்கள்ல மது இல்லாம இருக்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாரு. சோ இதை எப்படி கண்டறியலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு மூணு பகுதிகள் தன்னோட வாழ்வுல இருக்கு, அதாவது சோசியல் பர்சனல் ஆக்குபேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல தன்னையும் தான் சுற்றி உள்ள சமூகத்தையும் வேலையும் எப்படி இது பாதிக்குதுன்றத பாக்கணும். ஆரம்ப காலகட்டங்கள்ல இது பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த போதை பழக்கம் வரும்போது ஒரு தனிநபரை பாதிக்க ஆரம்பிக்கும். குறிப்பா வந்து அவர் சாப்பிட மாட்டாரு, சரியா தூங்க மாட்டாரு, தூங்கிட்ட பழகுறது வந்து தனிச்சு இருப்பாரு, இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா வந்து வேலையை பாதிக்கும், ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு பாதிக்கும். இந்த மூணுல ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலே இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வேற என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, கண்ணும் தெரியாம கோவம், பொருளை உடைக்கிறது, சண்டை போடுறது, யாரோடையும் பேசாம தனிமையிலே இருக்கிறது, குடிக்கிறதுக்காக பணம் கேட்டு மத்தவங்களை மிரட்டுறது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்க பணமே தரலனா வீட்டுல இருக்க பொருளை கொண்டு போய் அடகு வச்சு வாங்குறது, மத்தவங்களை மிரட்டுறது, திருடுறது, இந்த லெவலுக்கு எல்லாம் வந்து இந்த போதை பழக்கம் வந்து ஒருத்தரை கொண்டு போய் விட்டோம். இது வந்து போதை பழக்கம்ன்றது ஒருத்தர் தனிநபரை மட்டும் பாதிக்கிறது இல்ல, அவங்க குடும்பத்தையும் பாதிக்குது, அதே நேரம் இந்த சமூகத்தையும் பாதிக்குது. குடிப்பழக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா லிவர் மட்டும் பாதிப்பு ஏற்படும், வேற ஒண்ணும் இல்ல, பிரஷர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல மனநலம் வந்து இதனால பாதிக்கப்படுகிறது. ஸோ இந்த மனநலம் பாதிக்கப்படுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்ல நிறைய அந்த போதைப் பொருட்கள் எடுக்கிறவங்களுக்கு டெலிஷன் ஆஃப் இன்ஃபிடலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தன்னோட துணை மேலேயே வந்து சந்தேகம் வரும். ஒரு லெவலுக்கு மேல அவங்க தப்பு பண்றாங்க, மற்றவங்களோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்களோட பொருட்களை செக் பண்றது, போனை செக் பண்றது, இதெல்லாம் வரும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது வந்து மனவியாதி ஆயிடுச்சு இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னு. பட் இது வந்து போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை, இதை பத்தியான விழிப்புணர்வும் இங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சரி இப்படி எல்லாம் வந்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ இல்ல மனநல ஆலோசகத்தையோ இல்ல உளவு நிபுணர்த்தையோ நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை வந்து வெளியே கொண்டு வரலாம். இல்ல உடல்நலம் பாதிச்சிருக்கு அப்படின்னா மருந்தும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய நிலைமை வந்து கண்டிப்பா தேவைப்படும். பாதிக்கப்பட்டவரோட மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நான் இதுல இருந்து வெளியே வரணும்ன்ற விஷயம் அவருக்கு இருக்கணும். ரெண்டாவது ஃபேமிலி சப்போர்ட், நாங்க இருக்கோம் அப்படின்ற அந்த ஆதரவை கொடுக்கும் போதுதான் அவரால் இதுல இருந்து ஈஸியா வர முடியும். சில பேர் ரொம்ப அடிக்ஷன் ஆகி அவனால வெளியவே வர முடியலன்ற பட்சத்துல இந்த மறுவாழ்வு பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் ஒரு பெட்டரான அவுட்கம் வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த குடியில போயிட்டா இறப்பு தான் வந்து முடிவு அப்படின்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பா கிடையாதுங்க. இது ஈஸியா குணப்படுத்தக்கூடிய விஷயம், நீங்க எந்த ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்தாலும் ஒருத்தரை வந்து காப்பாற்றலாம். உங்களுடைய குடும்ப ஆதரவு இருந்தா ரொம்ப ஈஸியா வந்து இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். ஸ்கூலோட பங்குமே ரொம்ப முக்கியம், ஸ்கூல்ல இதுக்கான அவேர்னஸ் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் கொண்டு வரணும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், கவுன்சிலிங் செல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தனியா அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா டிப்ரெஷன்ல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசும்போது இன்னும் இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே வந்து தவிர்க்கலாம். குடி அப்படின்றது பெரிய பிரச்சனையும் கிடையாது, இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மனநல ஆலோசகர் பி. ராஜ சௌந்தரபாண்டியன் அவர்கள்.

0: தொடர்கிறது மதுரை தென்றல்.
1: தடுத்தான் தக சதி கிடசம் தடுத்தான் தக சதி கிடசம் தான்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தின்றல் மற்றும் அதனைத் தொடர்ந்து 6:45 போதைப்பொருள் தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசௌந்தரிய பாண்டியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள், இரவு 7 மணிக்கு தியாக மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முக்ராம் தின உரை வழங்குபவர் NS சிக்கந்தர் அவர்கள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்றும் 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணைச்செய்தி மற்றும் 7:30 மண்ணும் மணியும். மாவில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ விஜயா முண்டீஸ்வரி அவர்களுடன் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல் மற்றும் 8:30 அறிவியல் வெள்ளி கடல் பாசிகள் தகவல் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை மற்றும் 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். பதினொன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிளர்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்னும் சில நொடிகள் தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்று ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
0: எப்படி சொல்ல?

பாடல்கள் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்தான் கேட்டு ரசித்தோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக்கா அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக்கா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்கள் இன்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜாஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜாஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
4: கடந்த 51 ஆண்டு காலம் சிற்பக்கலைத்துறையில்

0: என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
1: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வர 28 திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200 மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், 3 ட்ரோன், 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1 வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரதென்றல். திரைப்பட பாடல்கள்,

0: நேரம் மாலை 6:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மனநல மருத்துவர் டி. குமணன் அவர்கள்.
2: வணக்கம், நான் மனநல மருத்துவர் டாக்டர் குமணன் பேசுகிறேன். இன்று ஜூலை 26 ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக நாடுகளில் போதை பழக்கம் மற்றும் அதன் சட்டவிரோத பரவலை தடுக்கும் விழிப்புணர்வு நாள் தொடர்பாக சில தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போதை பழக்க வழக்கங்கள் ஆண்டாண்டு காலம் உண்டு, கற்காலத்திலும் இருந்திருக்கின்றது, நிகழ்காலத்திலும் இருக்கிறது. போதை மருந்துகள் பல வகைப்படும். உதாரணத்திற்கு புகைப்பிடித்தல் மருந்துகளாக உட்கொள்ளும் போது அல்லது ஊசி மூலமாக உட்செலுத்தப்படும் போது பல விதங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன. போதை மருந்துகள் பல வகைப்படும். இயற்கையில் கிடைப்பதை செயற்கையாக உருமாற்றம் செய்து அதன் போதை தன்மையை அதிகப்படுத்துவது, பரிசோதனை சாலையில் செயற்கையாக செய்யப்படுவது. சில உதாரணங்கள்: இயற்கையில் கிடைக்கும் புகையிலை, கஞ்சா, அபின்

0: இவை மதுவைகள் இவர்கள் இயற்கையில் கிடைப்பதை வைத்து செயற்கையாக போதை ஏற்றுவது, புளிக்க வைத்தோ அல்லது ஊற வைத்தோ அல்லது கொதிக்க வைத்தோ வடிகட்டி செயற்கையான முறையில். பரிசோதனை சாலையில் செய்யப்படுவது வந்து இந்த ஊசி மருந்துகள், வழிமரப்பு மருந்துகள், அவற்றை போதைக்காக உபயோகப்படுத்துவது. போதை பழக்கம் எப்படி உருவாகிறது? போதை பழக்கம் வந்து குறிப்பாக இளைஞர்கள் அல்லது வளர்ந்த பருவத்தில் வந்து அவர்களுக்கு அறிமுகமாகும். சம வயது நண்பர்கள் அவர்களுடைய வற்புறுத்தின் பேரில் அல்லது அவர்கள் பயன்படுத்துவதை தெரிந்து கொள்வதன் அவர்களுக்கு அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி, பரிசோதனை முறையில் பரிச்சாத்த முறையில் ஈடுபடுவது அல்லது நாவல்டி சீக்கிங், புதுமை விரும்புதல், இது போன்ற வளர் இளம் பருவத்தில் உள்ள அந்த குணாதிசயங்களால் அவர்களுக்கு உண்டாவது போதை பழக்கம். அது பிற்காலத்தில் ஆபத்தான விளைவுகள் ஏற்படுகின்றன. வயது அதிகமானவர்களுக்கு வருவதற்கு இந்த வழிமரப்பு மருந்துகள் சில முறை மருத்துவர்கள் பிரிஸ்கிரைப் செய்திருக்கும் போது அவர்கள் அதனை வழக்கத்திற்கு அதிகமாக உபயோகப்படுத்தி பழகிவிட்டால் அது நிறுத்துவது கடினம். உதாரணத்துக்கு தூக்க மாத்திரைகள், வலி மறக்க செய்யும் மாத்திரைகள். விஞ்ஞானபூர்வமாக இதனை எப்படி வழக்கலாம், ஏன் அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்றால், மூளையில் உள்ள நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதில் டோபமைன் என்ற ரசாயனம் அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு திருப்தியான நிலைமையை கொடுக்கிறது. ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான உடலில் வலியற்ற நிலை அல்லது எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பது போன்று உணர்வதால் அவர்கள் அதனை தொடர்ந்து செய்கிறார்கள். மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மீண்டும் மீண்டும் அது செயல தூண்டது, அதனால அவர்கள் வந்து அதுக்கு அடிமையாகிறார்கள். ஏன் நிறுத்த முடியல? நிறுத்தினா அவர்கள் என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள் அவர்கள் உணர்வதாக நினைத்தார்களோ, அவர்களுக்கு பிடித்த செயல்கள், உடம்பியல் மாற்றங்கள் அனைத்தும் நேர்மறையாக இயங்கும். உதாரணத்திற்கு புகைப்பிடித்தல் அவர்களுக்கு புத்துணர்ச்சி இருப்பது போலவும் பதட்டம் குறைந்தது போலவும் தோணும். புகைப்பிடிக்கும் நேரம் வந்து அவர்கள் புகைப்பிடிக்க முடியாமல் போய்விட்டால் அந்த பதட்டம் அதிகமாகிவிடும், அவர்கள் சோர்வாக காணப்படுவார்கள். இது சாதாரணமாக இந்த காபி டீ போன்ற பானங்களை அருந்துவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். அதுவும் ஒரு வகையில் போதை மருந்துதான். ஆனால் தீமைகள் வந்து மிகவும் அதிகம் இல்லை. அறிகுறிகள் எப்படி கண்டறியலாம்? மருத்துவர்கள் எளிதாக கண்டறிவார்கள், அல்லது அவர்கள் அதை நிறுத்தும் போது ஏற்படுத்தக்கூடிய வித்ட்ராயல் என்று சொல்லக்கூடிய, அவர்கள் நிறுத்தும் போது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அவர்கள் உடம்பில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் காட்டி கொடுத்துவிடும். உதாரணத்துக்காக மது அருந்துபவர்கள் நிறுத்தினால் கைகால் ஆட்டம், உறக்கமின்மை, புகைப்பழக்கத்திற்குள்ளவர்களுக்கு அதை நிறுத்தினால் வரக்கூடிய கோபம், எரிச்சல், பதட்டம், அல்லது காபி டீ அதிகம் அருந்துபவர்கள் திடீரென்று அதை நிறுத்திவிட்டால் வரக்கூடிய தலைவலி போன்ற உபாதைகள் அவற்றை காட்டிக் கொடுக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாமா? பரிசோதனையில் கண்டுபிடிக்கலாம், நீர் சோதனையிலும் கண்டுபிடிக்கலாம், சில மருந்துகளை ரத்த சோதனையில் கண்டுபிடிக்கலாம், அதற்கென்று தனி சோதனைகள் உண்டு. முழுவதும் நிறுத்த வேண்டும் என்றால் முழுவதும் நிறுத்த வேண்டும். நான் மெதுவாக குறைத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு வாதம் எல்லாம் இங்கு எடுபடாது. மருத்துவ உதவியுடன் நிறுத்த வேண்டிய பழக்கங்கள் பெரும்பாலும் மது அல்லது தீவிர போதை பழக்கங்கள். புகைப்பிடித்தலை மருத்துவ உதவியுடன் வெளிநோயாளியாக நிறுத்த இயலும், மருத்துவமனையில் சேராமலே. ஆனால் மது பழக்கம் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவரின் கண்காணிப்பில் தொடர்ந்து ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் இருந்து அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டிய நிலை வரும். தொடர்ந்து போதை பழக்கம் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தொழில் பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும். மாணவர்களாக இருந்தால் படிப்பு அவர்கள் எதிர்பார்த்த நிலை அடைய முடியாது. தொழில் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வேலை வாய்ப்பு இழக்க நேரிடும், விபத்துகள் நேரிடும், குற்றங்கள் ஏற்படலாம், பொருளாதார ரீதியில் மிகவும் குடும்பத்தாருக்கு பின்னடைவு ஏற்படலாம். ஆகையால் முழுவதும் போதை பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். இது சம்பந்தமாக நான் முத்தாய்ப்பாக கூற விரும்புவது என்றால், ரிஃப்யூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் எப்பொழுதும் அதை தவிர்க்க வேண்டும், முதல் முறையே தவிர்த்த வேண்டும், அதற்கப்புறம் எப்பொழுதும் தவிர்க்க வேண்டும், அவ்வளவுதான். இது மிகவும் சாதாரண விஷயம், இதை எல்லாரும் செய்ய முடியும். வாய்ப்பளித்த வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது போதைப் பொருள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மனநல மருத்துவர் டி. குமணன் அவர்கள். விழிப்புணர்வு தகவல்களை வழங்கிய மருத்துவருக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலையற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களில் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகின்றன.

மேலும் அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே www.tnveelaivaaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் சேவை செய்திகள் நிறைவு பெறுகிறது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: தொடரும். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள்.
2: முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. முஹர்ரம் என்றால் தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறப்பான ஒரு மாதத்தின் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும். அதற்கு பெயர் ஆஷுரா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம்தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது

இருந்த முஹர்ரம் மாதம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம்தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹ்வுன்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்தபொழுது இஸ்லாமிய கலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில் என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கலண்டரனுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள். 3 நாட்கள் அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கின்றாங்க, எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அடைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களுடைய நிலையை இறைவன் மாற்ற மாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து

வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்தில் இருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகமார்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால்

0: இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக, இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகமார்கள் இப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில் இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக, தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக, குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக, சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக, நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ. மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ₹10,00,000 வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5,00,000 வரை கிஷோர் திட்டத்திலும், 10,00,000 வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
2: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழிலை ஆரம்பி

0: வச்சுருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு வினயமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாமல் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசாக எடுத்து அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்குது, அதை தவிர்த்து அவங்கள அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு முதன்மையான இடம் நாங்கள் கொடுப்போம். இந்த முத்ரா லோனில் கொலேட்ரல் ஃப்ரீயில் எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் இப்போதைக்கு பேங்க்கில் வந்து 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரலாம். அவங்கள வந்து எந்த பிணையமும் வைக்காமல் லோன் கொடுக்கலாம்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மற்றும் பயனடையாமல் பிறருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
2: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரீமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹436 மட்டுமே பிரீமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
3: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகையை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
1: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
4: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள

0: அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக் குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தாா்.

0: இந்தியாவில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பீஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மிளகாய் வற்றல் குறித்த தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் எம் சீனிவாசன் அவர்கள்.
3: இப்போ உற்பத்திக்கும் விற்பனைக்கும் ஏதாவது காலதாமதம் ஏற்படலாம், விற்பனை தேக்கமாயிடலாம், உங்களுக்கு முதலீடு பண்ணியிருக்கேன், கடன் லோன் வாங்கிக்கோ, வட்டி கட்டணும், இந்த மாதிரி சிரமங்கள் ஏதாவது உண்டா?
4: அதெல்லாம் நிறையா இருக்குது, அது நிறைய வந்திருக்கு. பேங்க் மூலியத்தில் நமக்கு பெரிய டார்ச்சர்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணி தருக்கிறேன். ஆனால் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம அனுசரிச்சு போனதே நம்ம தொழில் பண்ண முடியும்.
3: அப்புறம் வெயில் காலம் மழை காலம் வரும், மழை காலம் 4 மாதம் வந்துருது, அப்போ காய வைக்க முடியும், அப்போ தொழில் நிறுத்திடுவீங்களா?
4: அப்போ நிறுத்த முடியாது. அது அந்த தாழ்பாயில் போட்டுதான் ஒரு வெயில் அடிக்கிறதே பார்த்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சு மூடி வச்சுக்கிறோம். எனது வழி வேறு வழி இல்லை.
3: இப்போ வந்து இந்த சோலார் டயர் வந்துருக்கு, சீக்கிரம் காயுது அப்படின்னு சொல்கிறாங்களே,
4: அது பண்ணலாம். ஆனால் வந்து எங்களை இயற்கையில் காயிற மாதிரி என் சோலாரில் காய்ஞ்சா, இப்போ மிளகாய் காய போட்டோம்னா அந்த வெயிலில் போகும்போது ஒயிட் கிடைக்குது, இதே வந்து சோலாரில் போட்டால் கருப்பாயிரும். இதே வந்து வேறு எதுவுமே காய போட்டாலும் சோலார்லேயே போட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது.
3: எவ்வளோ பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு பெண்களுக்கு கொடுக்குறீங்க?
4: எங்ககிட்ட வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு குறைஞ்ச இன்றைக்கி 30-33 மிளகா வந்துச்சுன்னா ஒரு லேடிஸ் வந்து 2-3 மிளகா குத்துவாங்க. போடியமானது

0: 70 140 சம்பாதிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான்.
1: குறைவா இருக்கு கூலி, கூலி போனா 300 400
0: அது எங்கிட்ட வந்தது இன்னைக்கு மூட்டை வந்தது. அதே மாதிரி நான் ஒரு 100 மூட்டை வாங்கிட்டு வரேன்னு வச்சு, குறைஞ்சது ஒரு 300 ரூபா சம்பளம் கிடைக்கும், 300 ரூபா இல்ல 400 ரூபா சம்பளம் கிடைக்கும்.
1: இல்ல அவங்க கூட ஹெல்த்தியா இருக்கணும், அவங்க வந்து சுகாதாரமா இருக்கணும், எல்லாம் கட்டுப்பாடுலாம் இருக்கா?
0: பேக்கிங் பண்ணும்போது நம்ம கை பாத்திரமே சலடை போட்டுதான் சளிக்கிறோம், சலடை போட்டு சளிக்கும் போது அவங்களை நம்ம கிளீன் பண்ணுறோம். கிளீன் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்தோடனே எப்போ எனக்கு தலைமுடி வருது, போகும்போது இந்த ஆட்டு புழுக்க போகுது, அதில் ஒன்று பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கை பார்த்தா பேக்கிங் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு தாழ்பாய் வரிச்சு விட்டுறோம், இதில் என்னப்பா இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தான் சரக்கு அனுப்புகிறோம்.
1: அப்புறம் சிலர் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த பயிற்சி எடுத்து நம்மளும் இந்த மாதிரி தொழில் தொடங்க விரும்புகிறோம்னு எதாவது பயிற்சி எடுக்காத வருவாங்களா?
0: அப்படி யாரும் இது வரைக்கும் வந்து கேட்கல. ஆனால் நான் எங்கள் ஊர் தொழிலே இது தான்,
1: இது தான்.
0: ஆமாம், சின்ன குழந்தைக்கே தெரியும்.
1: ஏன்னா இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஎஸ்ஆத்தரம் வட்டாரத்தில் பொலியனுமன்றம் நடக்குன்னா, இப்போ சிவகாசின்னா பட்டாசுங்கிறாங்க, ஒரு ஊருக்கும் தொழில் ஃபேமஸாக இருக்குல்ல, வடாக வத்தர போகிறது வெயில் தான் வேணும்.
0: ஆமாம்,
1: அப்போ இங்கே என்ன வெயில் அதிகமாக அடிக்கும்?
0: இங்கே வெயில் அதிகமாக இல்லை, எங்களுக்கு இந்த ரெண்டு ஏரியா எங்களுக்கு ஒட்டயந்திரம் வந்து எங்களுக்கு அமைஞ்ச மார்க்கெட் அமைஞ்சதுனால இந்த கிளைமேட்டுக்கும் அந்த பொருள் அமைஞ்சதுக்கும் வேற ஊருக்கு போனால் வாடகை கூடும், எங்கள் ஏரியாவுக்கு வந்து வாடகை குறைவு, அதனால எங்களுக்கு இந்த தொழில் அமைஞ்சுக்குது. காரணம் அதுதான்.
1: புதிதாக இந்த மாதிரி தொழில் தொடங்க விரும்புவோருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? இல்லை அனுபவம் இருக்கணுமா, இல்லை முதலீடு இருக்கணுமா, லேபர் வசதி வேணுமா, இல்லை மார்க்கெட் வசதி வேணுமா, இல்லை புதிதாக தொங்குறவர் சில ஆலோசனை சொல்கிறாங்கல்ல,
0: அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இடம் ஒன்று ஒரு 10 செண்ட் இடம் கொண்டு வரக்கு இருந்தால் போதும். ரெண்டாவது ஒரு 3 தொட்டியை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். மூணாவது வந்து இந்த தயிர்கள் உப்பு எல்லா இடத்துலயுமே தண்ணி பிரச்சனை கிடையாது.
1: தயிரும் உப்பு பணம் கொடுத்தா வந்துட்டு போகுது,
0: வந்துட்டு போகணும். அவங்க வந்து கொண்டு போறதுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு கொண்டு போகணும்? பச்சை பழம் இங்கேருந்து வாங்கிட்டு போனா இங்கே திருநெல் போறதுக்கு சர்வசரமா 1000 ரூபா வண்டி வாடகை, இதே வந்து திருநெல் தாண்டி கொண்டு போனானா அது 500 ரூபா சேர்த்து கேட்கறாங்க. அங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட முடியாது.
1: ஹோல்ஸ் போடுறது என்ன, மிஷினரியா இல்ல
0: கையில தான் கோனுசில தான் ஹோல்ஸ் போடுறாங்க. கோனுசில தான் ஹோல்ஸ் போடுறாங்க.
1: அது அவசியம் அந்த உப்பு நீர்
0: உள்ள போறதுக்கு. ஆமா, குத்தாம போட்டாலும் அந்த ஒன்னும் உள்ள டேஸ்டே இருக்காது, மெயினாக அதுதான். ஆனால் இங்கேருந்து இப்போ வந்து நத்தம் போகிறான்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபா வாடகை கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த பொருள் போகிறாங்க கொண்டு போய் அவங்க ரெடி பண்ணி போடும்போது திருப்பி அங்கேருந்து கொண்டு வரணும். இங்கே
1: அப்புறம் இந்த நகாயினா ஹோல் போடுறீங்க, தோரம் போடுறோம்.
0: ஆமாங்க.
1: மாங்காயினா பொடிச்சு பண்ணணும்.
0: ஆமாங்க.
1: வெண்டைக்காயினா பொடிச்சு பண்ணணும்.
0: ஆமாங்க.
1: பாவக்காயெல்லாம் பொடிச்சு பண்ணணும். அப்படிலாம் இருக்கும்போது அதுக்கு அது அந்த அதுக்கு நைஃப்லாம் கூட கத்தியெல்லாம் கொடுக்கணும்ல?
0: அவங்க எல்லாமே வச்சுக்குவாங்க,
1: அருவானை கொண்டு
0: அவங்க எல்லா பொருளும் அவங்க கொண்டு வந்துடுவோம்,
1: கொண்டு
0: வந்துடுவோம். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் மாங்காய் வெட்டணும்னா 1000 ரூபா கொண்டு வரும். எல்லாமே அவங்க கிலோ கணக்கு தான்,
1: கிலோ கணக்கு,
0: கிலோ கணக்கு தான்.
1: பச்சையா இலை போட்டு
0: பச்சை அவங்க அங்கே எடை போட்டு தான் அனுப்புறாங்க நமக்கு.
1: அதை வச்சு
0: 80 அவங்க இடம் போடுறது, 80 கொடுத்துருவாங்க. இடம் பார்ப்போம், சந்தேகமாக தான் இடம் போட்டு நம்ம பார்ப்போம். 2 கிலோ சாடைச்சு வருது, 2 கிலோ குறையுமா அப்படின்னா அவங்க அதே சரி ஓகே.
1: அவங்க வேலை செய்யறது குழுவா செய்வாங்களா இல்லை தனித்தனியாக பண்ணுவாங்க?
0: தனித்தனியாக பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் ரேப்பர் அவங்க ஃபேமிலி.
1: அந்த வேலை வந்து பெண்களுக்கு ஏற்ற தொழிலா இல்லை கஷ்டமான தொழிலா?
0: ஏற்ற தொழில். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் இல்லைன்னா வேற எந்த தொழிலுமே பண்ண முடியாது.
2: இதுவரை மிளகாய் வெற்றல் குறித்த தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் எம் சீனிவாசன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய நமது மண்ணு முனையும் நிகழ்ச்சியில் மாவில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். மாவில் பூச்சி தாக்குதலை தடுக்க முதலில் அறிகுறிகளை கண்காணிப்பது அவசியம். அறிகுறிகளை தெரிந்து கொண்டு அதற்கடுத்து என்னென்ன மேலாண்மை முறைகளை மேற்கொண்டால் லாபகரமான மகசூல் எடுக்கலாம் என பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை மற்றும் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள்.
1: மாமரத்தை முக்கியமாக தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன, அதுவும் முக்கியமாக இப்போ வந்து இது கோடைக்காலம், நமக்கான அந்த சீசன் டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன நோய்கள் வந்து அதிகமாக இப்போ மாமரத்தை பாதிச்சிட்ருக்கு?
2: கோடை காலத்தில் அறுவடைக்கு வந்துள்ள மாம்பழங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அந்த அறுவடைக்கு வந்துள்ள மாம்பழங்களில் வந்து ஆந்த்ரக்னோஸ், அதாவது பறவைக்கண் நோய் அப்படின்ற ஒரு பூசண நோய் வந்து தாக்குதலை ஏற்படுத்தும். அது அறுவடைக்கு பின் தான் வந்து அதிகமாக வந்து அந்த பழங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். பழத்தோட தண்டு பகுதியில் நுனி அழுகல் அப்படின்ற ஒரு பூஞ்சானத்தால் வரக்கூடிய நோயும் வந்து அதிக அளவு வந்து அறுவடைக்கு பின் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம். இப்போ வந்து மாஸ் சீசன் வந்து பழங்கள் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. ஆனால் இந்த நோய்கள் வந்து பழங்களை மட்டும் தாக்குவதில்லை, மரம் தளிர் விடுற நேரத்திலிருந்தே வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிக்கும். அது கடைசியில் வந்து பழங்களில் போய் முடியும். அதனால் வந்து மாலை வந்து இதை தவிர நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைக்கண் நோயே இலைகளில் வரும், தண்டு பகுதியில் வரும், தண்டு பகுதியில் வந்து கருகளை உண்டாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கொத்தில் வரும், பிஞ்சுகளையும் வந்து அது தாக்கி நிறைய வந்து பிஞ்சுகள் உதிர்ற ஸ்டேஜுக்கு போயிடும். மாலை வந்து சாம்பல் நோயும் வந்துட்டு அதிக அளவில் சேதாரத்தை உண்டு பண்ணுது. பொதுவாக மாவை தாக்குற நோய்கள்னு பார்த்தீங்கன்னா பூசண நோய்கள் தான் அதிகமாக தாக்குதலை ஏற்படுத்துது. இதுக்கு அடுத்ததாக வந்து பின்கருகள் மற்றும் பிசின் வடிதல் அப்படின்ற ஒரு நோய். இது போக வந்து இப்போ தட்பவெப்பம் காரணமாக நிறைய வந்து கரும்படலை நோய் வந்துட்டு தாக்குதலை ஏற்படுத்துது. இப்போ முதலாவதாக நம்ம ஆந்த்ரக்னோஸ்னு பறவைக்கண் நோயை பற்றி பார்ப்போம். மாலை வந்து தளிர் வர்றது மூன்று முறைகள் வந்து வேறு வேறு காலகட்டத்தில் வந்து தளிர்கள் வரும். தளிரில் வந்து இந்த நோயோட அறிகுறிகள் வந்து பழுப்பு நிற புள்ளிகள் இல்லாட்டி கொப்பளங்களாக வந்து துவங்குது. புள்ளிகள் வந்து ஒரு இலையிலேயே ஏற்படும் பொழுது அந்த இலை வந்து கருகி உதிர்ந்துடுது, இல்லாட்டி புள்ளிகள் வந்து பெரிதாகி அந்த புள்ளிகளுக்கு மையம் வந்து சாம்பல் நிறமாக மாறி அந்த சாம்பல் நிறத்தில் வந்து இந்த நோயோட காரணிகள் அந்த இடத்துல தான் வந்து உற்பத்தி ஆகுது. நிறைய அந்த புள்ளிகள் சேரும்போது இலைகள் வந்து கருகி கீழே உதிர்ந்து அந்த மரத்துக்கு அடியிலேயே உதிர்ந்து விழுந்துருது. இதை பற்றி வந்து விவசாயிகள் அதிகமாக வந்து கவனம் செலுத்துறதில்ல. இப்போ இந்த நோயோட காரணிகள் மரத்துக்கு அடியிலேயே இருக்கிறதுனால அடுத்து வந்து டிசம்பர் மாதம் கடைசியில் ஜனவரி மாதத்தில் தான் வந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த வித்துக்கள் மரத்துக்கு அடியிலேயே இருக்கிறனால உடனடியாக வந்து அந்த பூ கொத்தை தாக்கி பூ கொத்தில் வந்து கருகளை வந்து ஏற்படுத்துது. ஆந்த்ரக்னோஸ் வந்து பூ கொத்தில் வரக்கூடிய ஒரு அறிகுறி. அடுத்தது பிஞ்சு வைக்கிற சமயத்தில் அந்த பிஞ்சு திசுக்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறனால அந்த பிஞ்சு திசுக்களையும் பாதிச்சு நிறைய பிஞ்சு உதறதையும் நம்ம பார்க்கலாம். காய் வந்து பெருக பெருக வந்து நல்ல முதிர்வு நிலை அடைகிற வரைக்குமே வந்து இந்த நோய் வந்து அதுக்கு அடுத்ததாக தாக்குதல் அறிகுறிகளை வந்து காமிக்காது. ஆனா அறுவடைக்கு அப்புறம் பழம் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் போது பயோகெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பழங்கள்ல வந்து சுகர் அதிகமாகும் போது அறுவடைக்கு அப்புறம் வந்து நோய் அதிகமாக வெளிப்படுத்தும். இப்போ இது வந்து ஆந்த்ரக்னோஸ் பொறுத்தவரைக்கும் அறிகுறிகள். அடுத்ததா வந்து சாம்பல் நோய்க்கு அறிகுறிகள்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து இலைகள், பூங்கொத்து, பூத்தண்டு, அதுக்கப்புறம் பிஞ்சா இருக்கிற பழங்கள், இதுல எல்லாமே வந்து இதோட அறிகுறிகள் தென்படும். ஜனவரி மாசத்துல வந்து உங்களுக்கு பூக்கொத்து வந்து அதிகமா இருக்கிறனால அந்த பூக்கொத்துலயும் அதிகமா அப்படியே வந்து படிஞ்சு அந்த பூக்களை வந்து விரிய விடாம காய் வைக்க விடாம வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாம பிஞ்சுகள்லயும் வந்து பிஞ்சோட அந்த மேல் புறத்துல வந்து சாம்பல் நிற திட்டுகள் தென்படும். இப்போ இந்த பிஞ்சுகள் வளர்வதை வந்து தடுத்து சிறிதாக இருக்கும் போதே அந்த பிஞ்சுகள் உதிர்ந்து விடும். இதுதான் வந்து சாம்பல் நோயோட அறிகுறிகள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிசின் வடிதல் மற்றும் பின்கருகள் நோய். இந்த பிசின் வடிதல் பின்கருகள் நோய் வந்து இலைகள் விடுற இடத்துலையும் கபாத்து செய்த அந்த காயங்கள் ஏற்படுற இடத்துல எல்லாம் வந்து இந்த பிசின் வடிதல் நோய் வந்து தாக்குதலை ஏற்படுத்தும். பிசின் வடிதல் வந்து பழுப்பு நிற திட்டுகளாக வந்து மொதல் பட்டைகள்

0: வந்து தென்படும். அப்புறம் அந்த பட்டையலுக்கு கீழே இருக்கிற திசுக்கள்ல வந்து பழுப்பு நிறத்துல வந்து அந்த திசுக்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பட்டைகள் வந்து நீல வாக்குல பிளந்துரும். பிளவுபடும் போது அந்த வழியா வந்து அப்படியே வந்து பிசின் வந்து வடிகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த பிசின் வடிஞ்ச இடத்துக்கு மேலுள்ள ஒவ்வொரு கிளையா வந்து காய தொடங்கும். அப்ப ஒவ்வொரு கிளையா காயும் போது மரம் வந்து மெல்ல மெல்ல மெல்ல அதோட வீரியத்தை இழந்து அடுத்ததா வேர் வரைக்கும் அது காஞ்சு மரம் வந்து மடிஞ்சிரும். இதுதான் வந்து பிசின் வடிதல் கூறிய அறிகுறிகள். இந்த பிசின் வடிதல் வந்து பழங்களையும் தாக்குது. மரத்துல வந்து அறுவடைக்கு முன் அந்த சமயத்தில் மழை பெஞ்சதுன்னா அதுவும் காத்துடன் மழை பெய்யும் போது அந்த பழங்கள் நல்லா உராய்வு ஏற்பட்டு அந்த தண்டு பகுதியில் பூசணம் தாக்குதலை ஏற்படுத்தி தண்டு அழுகல் நோயையும் வந்து பூசணம் வந்து உண்டு பண்ணுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் அதிக அளவில் வந்து இந்த கரும்படலை நோய் வந்து வந்துட்டு இருக்குது. சுற்றாய்வு மேற்கொள்ளும் போது நிறைய விவசாயிகள் வந்து இந்த கரும்படலை நோயினால் வந்து அதிக சேதாரம் ஏற்படுது அப்படின்றத பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கரும்படலை நோய் வந்து வர்ற காரணம் என்னன்னா தத்து பூச்சிகள். இந்த தத்து பூச்சிகள் எல்லாமே சார் உறிஞ்சும் பூச்சி. இந்த சார் உறிஞ்ச பூச்சியோட தன்மை என்னன்னா இனிப்பு திரவத்தை வந்து வெளியிடுறது. இப்ப இந்த இனிப்பு திரவம் வெளியிடும் போது அந்த இனிப்பு திரவத்து மேல வந்து இந்த கரும்படலை நோய் நல்லா அந்த இனிப்பை வந்து பயன்படுத்தி வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து இலைகளில் எங்கெங்கே அந்த இனிப்பு திரவம் படிஞ்சிருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே வளர்ந்து பர்டிகுலராக வந்து அந்த இலைகளில் வந்து கரும்படலம் முழுவதமாக இருக்கும்போது ஒளி சேர்க்கை வந்து தடைப்படுது. அப்போ இந்த ஒளி சேர்க்கை தடைப்படும் போது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலேனாலும் அந்த மகசூல் இழப்பு வந்து ஏற்படுத்துது இந்த ஒளி சேர்க்கை.
1: இந்த நோய்கள் எல்லாமே வந்து எந்த காலகட்டத்தில் அதிக அளவில் தாக்குது?
0: ஆந்த்ராக்னோஸ்ன்ற பறவைக்கண் நோய் வந்து மழை காலங்களை அடுத்துதான் வந்து அதிகமா இலைகள்ல வரும். அதுக்கப்புறம் வந்து இப்ப சமீப காலத்துல கரெக்டா பூ கொத்து பிடிச்சிருக்கிற டைம்ல வந்து எதிர்பாராத விதமா மழை பெய்யுது. இப்போ அந்த மழை பெய்யும் போது அந்த ஈரத்தன்மை வந்து பூக்கள்ல இருக்கும் போதோ இல்ல பிஞ்சு வச்சோன்னா பிஞ்சல்ல இருக்கும் போதோ இந்த ஆந்த்ராக்னோஸ் நோய் வந்துட்டு அதிகமா வந்து தாக்குதலை ஏற்படுத்துது. அதே மாதிரி சாம்பல் நோயின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாம்பல் நோய் பொதுவாக வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் எல்லாம் வந்து சேலம் இந்த மாவட்டங்கள்ல அதிக அளவுல வந்துட்டு மா விவசாயம் பண்றாங்க. இதுல வந்து இந்த பகுதிகளில் அதிகமா இந்த சாம்பல் நோய் தாக்குதலும் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள்லயும் மா விவசாயம் இருக்குது. ஆனா இந்த பகுதிகளில் இருக்கிற அளவுக்கு சாம்பல் நோய் இங்க பதிவு செய்யறதில்ல. மார்கழிக்கு அடுத்து வர தை மாதங்கள்ல வந்து ஒரு பனியும் அந்த வறண்ட வானிலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பனியும் இந்த வறண்ட வானிலையும் சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு வெப்பநிலை தான் வந்து இந்த நோயை உண்டு பண்றதுக்கு தூண்டுதலா இருக்குது. அதனாலதான் வந்து இது அதிக அளவுலயும் வந்து அந்த சமயத்துல சேதாரத்தை உண்டு பண்ணுது. பூக்கள்ல அதிகமா சேதாரத்தை உண்டு பண்ணுது. வெப்பநிலை அதிகமாக ஆகும் போதும் தண்ணீர் பற்றாக்குறை, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை இந்த மாதிரி வந்து சுகாதாரமாக வந்து தோட்டத்தை வச்சுக்காம இருந்தாலுமே வந்து பிசின் வடிதல் அதிகமாக வந்து தாக்குதலை ஏற்படுத்துது.
1: இப்ப அறிகுறிகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன மேலாண்மை செய்யும் போது இந்த நோய் தாக்குதலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம மேற்கொள்ள முடியும்?
0: இப்ப ஆந்த்ராக்னோஸ் அப்படின்ற நோய் பார்த்தீங்கன்னா மேலாண்மைன்னு பார்த்தோம்னா இலைகள் வந்து அதிக அளவில் உதிர்றத வந்து விவசாயிகள் கவனிக்கிறது இல்லை. இந்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம். பாதிக்கப்பட்ட இலைகளை கண்டிப்பா எடுத்து எரிச்சிடணும். எல்லா சுகாதாரமான ஒரு தோட்டமா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இலைகளை எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இப்ப குச்சிகள் எல்லாம் வந்து காஞ்சிருக்கும், காஞ்ச குச்சிகள், பாதிக்கப்பட்ட குச்சிகள் இதையெல்லாம் வந்து கவாத்து செஞ்சு, அதாவது கவாத்து செய்யும் போது கொஞ்சம் நல்ல திசுக்கள் வந்து இருக்கிறதோட சேர்த்தே கவாத்து செஞ்சிடணும். ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து நல்ல திசுக்கள் இருக்கிற இடத்துல இருந்தே கவாத்து செஞ்சுட்டு அப்போதான் வந்து அந்த நோய் உள்ள ஊடுருவி போயிருக்கிறதையும் நம்ம தவிர்க்க முடியும். அப்போ அந்த கவாத்து செய்த இடங்களையும் வந்து நம்ம போடோ கலவை இல்லாட்டி காப்பராக்சிக்ளோரைடு அப்படின்ற பூசண கொல்லிகளை வச்சு நம்ம வந்து தடவி விடணும். 10% வந்து போடோ பேஸ்ட் வச்சு நம்ம தடவலாம். இதை வந்து 10% எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம 1/2 லிட்டர் தண்ணியை ஃபஸ்ட்டு 100 கிராம் காப்பர் சல்ஃபேட்டை கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 1/2 லிட்டரில் வந்து சுண்ணாம்பை வந்து கலந்துட்டு ரெண்டையும் ஒன்றா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஊற்றினாலும் சரி மயில் துத்தத்தை வந்து சுண்ணாம்பில் ஊற்றணும். இதை வந்து ரிவர்ஸாக நம்ம பண்ணக்கூடாது. சுண்ணாம்பை எடுத்து மயில் துத்தத்தில் ஊற்றக்கூடாது. மயில் துத்தத்தை தான் வந்து சுண்ணாம்பில் ஊற்றணும். இதை ரிவர்ஸாக பண்ணால் இலைகள் வந்து கருகல் ஏற்படும். இப்போ இதை கொண்டு வந்து நம்ம வந்து காயப்பட்ட இடங்கள், வெட்டுப்பட்ட இடங்கள்லாம் வந்து நம்ம தடவி விடணும். காஞ்ச குச்சிகளை வந்து நம்ம அப்புறப்படுத்தி பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பூக்கொத்துல வந்து கருகல் ஏற்படும் போது அந்த பூங்கொத்து இருக்கிற சமயத்துல வந்து 2 அல்லது 3 முறை வந்து ஹெக்ஸகோனசோல் அப்படின்ற ஒரு மருந்து பூசணக்கொல்லியை வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீர்

0: அதாவது 0.1%. இந்த விகிதத்துல வந்து நம்ம தெளிச்சு பூக்கொத்துல வர நோயை வந்து தவிர்க்கலாம். நனைம் கந்தகமும் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஆனா இந்த பூ பிடிக்கிற டைம்ல, பிஞ்சு பிடிக்கிற டைம்ல நனைம் கந்தகம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து பூ கருகளை வந்து ஏற்படுத்தும். அதனால அந்த டைம்ல வந்து நம்ம நனைம் கந்தகத்தை தவிர்த்து ஹெக்ஸகோனசோல் அடிக்கலாம். சாம்பல் நோய் தாக்குதல் இருந்தாலும் இந்த ஹெக்ஸகோனசோலை கொண்டு வந்து 2-3 முறை வந்து நம்ம அடிச்சு இதை வந்து கட்டுப்படுத்தலாம்.
1: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மாவில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து. பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை மற்றும் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ விஜயசாமுண்டீஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள்.
1: இந்த பறவைக்கண் நோயிலேயே வந்து அறுவடைக்கு முன்னால 30 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நம்ம பூசணக்கொல்லி கொண்டும் நம்ம தெளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தெளிக்க கூடாது. 30 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 2 முறை 15 நாள் இடைவெளியில வந்து மேங்கோசம் ஒரு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில, இல்லாட்டி கார்பன்டசிம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில, இல்லாட்டி தயஃப்னிட் மீத்தைல்னு சொல்லக்கூடிய பூசணக்கொல்லியை வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில, இந்த விகிதத்துல வந்து நம்ம 2 முறை வந்து பழம் பறிக்கிறதுக்கு முன்னாடியே விவசாயிகள் வந்து பூசணக்கொல்லிகளை வச்சு தெளிக்கணும். இந்த முறையை கடைபிடிச்சாங்கன்னா அடுத்து வந்து அறுவடைக்கு பின் வரக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். விவசாயிகள் நினைப்பாங்க அவங்களோட வேலை வந்து அந்த அறுவடையோட முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறாங்க. இந்த அறுவடைக்கு அப்புறம் வந்து வியாபாரிகள் வந்து அதுல நிறைய பூசண தாக்குதல் இருந்தா அடுத்த முறை வந்து இவங்களை வந்து அணுக மாட்டாங்க. அதனால வந்து இந்த முறைகளை கடைபிடித்து அந்த அறுவடைக்கு பின் வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
2: இப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பயன்படுத்துறதுனால இந்த நோய்களை வந்து நம்ம தடுக்கலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. முக்கியமா இந்த பூஞ்சைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது முக்கியமா விவசாயிகள் வந்து என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், அது முக்கியமா இப்ப சிலதெல்லாம் சொன்னீங்க, இந்த ரசாயன மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு ரேஷியோட பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க, இதை எந்த அளவுக்கு பாதுகாப்பு

0: சரியான முறையிலையும் விவசாயிகள் மேற்கொள்ளணும்.
1: விவசாயிகள் வந்து அடிக்கடி தப்பு பண்றதே இந்த விஷயத்துல தான். நிறைய மருந்துகளை அடிக்கிறாங்க விவசாயிகள். அப்போ நாங்க சுற்றாய்வு மேற்கொள்ளும் போது நாங்க இந்த நிறைய மருந்துகளை அடிக்கிறோம், ஆனா வந்து எந்த விதத்திலயும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாதிரியே இல்லை, எங்களுக்கு செலவு தான் அதிகமாகுது அப்படின்னு வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து பரிந்துரைக்கப்பட்ட பூசண கொல்லிகளை மட்டும்தான் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுவும் அளவு எவ்வளவு சொல்லியிருக்காங்களா, இப்போ வந்து 0.2% தான் இந்த பூசண கொல்லி, ஒரு மேங்கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.2% தான் அடிக்கணும்னா அந்த அளவு தான் வந்து அவங்க வந்து கடைபிடிக்கணும். அவங்க வந்து கடையில சொல்றாங்களோ இல்லை பக்கத்து விவசாயி சொல்றாங்களோ அப்படின்னலாம் வந்து ஒரு 5 கிராம் அவங்க இஷ்டத்துக்கு வந்து அடிக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ஊடுருவி செல்லக்கூடிய மருந்துகள் பூசண கொல்லிகள்னு இருக்குது, தொடு நஞ்சு உள்ள மருந்துகள் பூசண கொல்லிகள்னு இருக்குது. அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து தயஃப்நெட் மீத்தல், கார்பன் டைசிம், ஹெக்சகோனசோல், இதெல்லாம் ஊடுருவி செல்லக்கூடிய மருந்துகள். இதுலயே வந்து தொடு நஞ்சு உள்ள மருந்துகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேங்கோசெப், காப்பராக்சி குளோரைடு, இதெல்லாம் வந்து தொடு நஞ்சுக்குள்ள மருந்துகள். இப்போ இது வந்து நம்ம அடிக்கும்போது தொடர்ந்து ஊடுருவி செல்லக்கூடிய மருந்துகளாவே நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு 2 மருந்து வந்து ஊடுருவி செல்லக்கூடிய மருந்துகளை வந்து 2 தெளிப்பு பண்ணணும்னா அடுத்து வந்து தொடு நஞ்சு உள்ள மருந்தை வந்து நம்ம கலந்து அடிக்கிறது மூலமா என்ன ஆகும்னா அந்த எதிர்ப்பு தன்மை அந்த பூசணங்கள்ல வராது. தொடர்ந்து நான் ஒரு மருந்தோ இல்ல ஊடுருவி செல்லக்கூடிய மருந்துகளே அடிச்சோம்னா இந்த பூஞ்சைகள் வந்து அந்த பூசண கொல்லிங்களுக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை டெவலப் பண்ணிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன மருந்து அடிச்சாலும் கேட்காது, நீங்க எவ்வளவுதான் வந்து வீரியமா மருந்து அடிச்சாலும் வந்து அது கேட்காது. சில மருந்துங்களை தான் வந்து இணக்கம் இருக்கும், கம்பைன் பண்ண முடியும். பூச்சிக்கொல்லியும் பூசண கொல்லியும் வந்துட்டு நம்ம கம்பைன் பண்றோம்னா ஏற்கனவே அதை வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மருந்துகளை மட்டும்தான் வந்து இணக்குள்ள மருந்துங்களை மட்டும்தான் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி அடிக்கலாம். மித்த மருந்துகளை நம்ம கம்பைன் பண்ணா ரெண்டோட தன்மையும் வந்து நம்ம இழந்துருவோம். அப்ப இந்த பூச்சிக்கொல்லி எதுக்காக அடிக்கிறோமோ அதோட கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுவும் இந்த பூசண கொல்லியோட கெமிக்கல் ஃபார்முலாவும் மாறிடும். மாறி வந்து அது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது மாறி பயிருக்கு வந்து சேதாரத்தை உண்டு பண்ணும், கருகள் ஏற்படுத்தும், சில சமயத்துல மரமே மடைஞ்சு போயிடும். சோ அந்த அளவுல வந்து ஆயிடும். விசைத்தெளிப்பான் மூலியமாவும் அடிப்பாங்க, கைத்தெளிப்பான் மூலியமா அடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டும்தான் வந்து எந்த முறையில் அடிக்கிறாங்களோ அந்த இதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட மருந்து அளவே மட்டும் வந்து பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து கருத்துல கொள்ளணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பூசண கொல்லிகளோ பூச்சிக்கொல்லிகளோ நுண்ணூற்ற சத்துக்கள் கூட வந்து கலந்து அடிக்கவே கூடாது. ஏன்னா நுண்ணூற்ற சத்துக்கள் பூசண கொல்லி கூட கலந்தோம்னா அந்த நுண்ணூற்ற சத்துக்களோட தன்மையே என்டையர்லி மாறி போயிடும், அதோட தன்மையே இருக்காது. கடைகள்ல இதை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க, பூசண கொல்லிகள் அப்புறம் ஒரு பூச்சிக்கொல்லி அதுக்கப்புறம் வந்து நுண்ணூற்ற சத்துக்களுக்கு உள்ள மருந்துகள் இதெல்லாம் வந்து கலந்துதான் வந்து விவசாயிகளுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க.
0: நோய்கள் மேலாண்மை அப்படின்னு சொல்லும் போது இதனை தவிர்த்து இன்னும் என்னென்ன கவனமா செஞ்சோம் அப்படின்னா இந்த மா மரத்தை நம்ம பாதுகாக்க முடியும், அதே சமயம் இந்த உற்பத்தி அதிகப்படுத்தி அவங்களுக்கான அந்த லாபகரமான செயலாக நம்ம கொண்டு போக முடியும்.
1: இப்ப மால வந்து நம்ம பூசண கொல்லிகள் கெமிக்கல் மூலியமா வரைக்கும் நம்ம பார்த்தோம். நோய் தீவிரமா இருக்கும் பொழுது நம்ம ரசாயன முறைகளை கண்டிப்பா கடைபிடித்துதான் ஆகணும். கவாத்து செய்வதன் மூலம் என்ன ஆகும்னா நல்ல ஒளி சேர்க்கை, சூரிய வெளிச்சம், அதுக்கப்புறம் காத்தோட்டம், இதெல்லாம் வந்து நல்லா வந்து செடிகளுக்குள்ளார வந்து இருக்கிற போது நோய்கள் வந்து அதிக அளவுல குறையும். இதை வந்து விவசாயிகள் கண்டிப்பா கடைபிடிக்கும்.
0: நோய் தாக்கம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா விவசாயிகளுக்குமே கவலையா இருக்கிறது. அது முக்கியமா இப்ப நம்ம கோடை காலத்துல இது அறுவடை சீசன், மாம்பழ சீசனாவே இப்ப போயிட்டு இருக்கு. இந்த நோய் தாக்கத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது அதோட தரம் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய மாம்பழம் அப்படின்றது இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு இப்ப நம்ம வளர்ந்துகிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் அவங்க எந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு போனால் இந்த நோய் தாக்குதலை இன்னும் குறைத்து அவங்களோட சந்தைப்படுத்துதலுக்கு நம்ம அதிக அளவு லாபத்தை கொடுக்க முடியும்.
1: மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பறவைக்கு நோயும் அந்த நுனி அழுகல் நோய் இது ரெண்டும் தான் வந்து ஏற்றுமதியை பாதிக்கிற அளவுக்கு வந்து தாக்குதலை ஏற்படுத்தும். அப்போ நான் சொன்ன மாதிரி மேலாண்மையை வந்து தளிரா இருக்கும் போதே, அதாவது நவம்பர் டிசம்பர் மாசத்துல வந்து மழைக்காலங்களை அடுத்து வர அந்த வெப்பம் இந்த பருவ கட்டத்தில இருந்தே விவசாயிகள் பூசண கொல்லிகளை வந்து நான் சொன்ன பரிந்துரையின்படி வந்து தெளிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பூசண கொல்லிகள் வந்து பூசணங்கள் வித்துக்களை வந்து அழிச்சிரும். பொதுவா வந்து நான் சொன்ன மாதிரி தளிர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து அந்த பழம் வந்து முட்டை பருவம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பூசண வித்துக்கள் வந்து தளிர்ல இருந்து பூவை வந்து அடையும், பூவுல இருந்து காய பிஞ்ச வந்து அடையும், அப்புறம் பிஞ்சு பழுக்கும் போது பெருகும் போது ஒரு கட்டம் வரைக்கும் பிஞ்சுல வந்து படிஞ்சே இருக்கும், படிஞ்சு சேதாரத்தை உண்டு பண்ணும். ஆனா காய்கள் பெருக்கும் போது பூசணத்தோட வித்துக்கள் வந்து அதோட காயிலையும் இருக்கும், ஆனா

0: அது சேதாரத்தை உண்டு பண்ணாது. இப்போ இந்த பூசண வித்துக்களை தவிர்க்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து எந்த அளவுக்கு வந்து மருந்து அடிக்கணும், எந்த அளவுக்கு வந்து பூசணக்கொல்லி அடிக்கணும் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். அறுவடைக்கு அப்புறம் இந்த பறவை கண் நோயை வந்து நல்லா தவிர்க்கலாம். பறவை கண் நோய் மட்டும் நுனியில் வர்ற அழுகல் நோயையும் நம்ம தவிர்க்கலாம்.
1: மா மரம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வகையான நோய்கள் தாக்குது, இதை எப்படி மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இது வந்து சீசன் டைம் அப்படின்னும் போது அவங்களுக்கான அந்த லாபத்தை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அது இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தந்த விஷயங்களை இப்போ நீங்கள் முறையாக கடைபிடிங்க அப்படின்னா ஒரு பேராசிரியரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: கவாத்து செய்யணுங்க. மரங்களுக்கு கவாத்து செஞ்சு சூரிய ஒளியும் காத்தோட்டமும் வந்து அதுக்கு கிடைச்சாலே வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 50% மேல வந்து அந்த நோய்களை கட்டுப்படுத்தலாம். நான் சொன்னேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பூசண கொல்லிகளை தெளிக்கிறத வந்து தவிர்க்கணும். அப்போ அந்த பூசண கொல்லிகளை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருமுறை வந்து 15 நாட்கள் இடைவெளியில வந்து நீங்க கார்பன்டசிமோ, தயோபினைட் மீத்தைலோ, இல்லை மேங்கோசிப், நான் சொன்ன இந்த பூசண கொல்லிகளை வந்து தெளிக்கும் போது ஒரு மாதம் அதோட எஞ்சிய நஞ்சை வந்து தவிர்க்கலாம். பூசண கொல்லிகளோட எஞ்சிய நஞ்சை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பூசண கொல்லிகள் அந்த மாம்பழங்கள் மேலே உள்ள பூசண வித்துக்களை வந்து அழிச்சிரும்.
2: இதுவரை மாவில் நோய் தடுப்பு முறைகள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை மற்றும் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமளா தேவி அவர்கள்.
1: வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் மாடுகளின் பழக்க வழக்கம் குறித்து தெரிந்து கொள்வோம். கால்நடைகளை வளர்ப்பவர்கள் தாம் வளர்க்கும் கால்நடைகளை தினமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கால்நடைகள் உடல் நலம் குன்றி இருக்கும் போது சினைப்பருவ காலங்களின் போதும் அவற்றின் பழக்க வழக்கத்தில் மாறுதல்கள் தெரியும். மாடுகளின் வாய் அமைப்பு, அவை தரையிலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மேல் வளர்ந்துள்ள புற்களை மட்டுமே மெய்ய முடியும். இதற்காக அவை தம் நாக்கையே பயன்படுத்துகின்றன. குதிரைகளைப் போல வெட்டும் பற்கள் மாடுகளுக்கு இல்லை என்பதால் நாக்கால் இழுத்து மண்ணிலிருந்து பிடுங்கி சாப்பிடக்கூடியவை. மாடுகள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வரை மேய்ச்சல் திறன் கொண்டவை. 9 மணி நேரம் ஒரு நாளில் அசை போடுகின்றன. 4 முறை தண்ணீர் குடிக்கின்றன. 9-12 மணி நேரம் வரை படுத்து கொண்டிருக்கும். மாடுகள் மேயும் போது ஒரு குறிப்பிட்ட செடி கொடி வகைகள் மற்றும் புற்களை விரும்பி உண்ணக்கூடியவை. கன்றுகளை பொறுத்தவரையில் அமிலத்தன்மை அதிகம் கொண்ட தீவனங்களை சாப்பிடும். பசுமாடுகள் பால் கறந்தவுடன் தீவனம் சாப்பிட விருப்பம் கொள்கின்றன. எனவே பால் கறந்த பிறகு கறவை மாடுகளுக்கு தீவனம் இடுவது மிகவும் நல்ல முறையாகும். பொதுவாக மாடுகள் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி அசை போடுவதில்லை. மாடுகள் மாலை நேரம் முடிந்து இரவு ஆரம்பமாகும் வேளையில் அதிக அளவு அசை போடும். சினைப்பருவ காலங்களில் மாடுகள் அசை போடுவது சற்று குறைவாகிறது. நோயுற்ற போதும் உடல் வலி, பசி முதலான காரணங்களால் அசை போடும் செயல் மிக குறைவாக அமையும். அடர் தீவனங்களை சாப்பிடும் போதும் கோடை காலத்திலும் மாடுகளின் தண்ணீர் தேவை கூடுதலாகிறது. பால் கறந்து முடிந்ததும் கறவை மாடுகளின் தாகமும் அதிகமாகிறது. எனவே பால் கறவை முடிந்தவுடன் கறவை மாடுகளுக்கு அவை விரும்பும் வரை தண்ணீர் குடிக்க அனுமதிக்க வேண்டும். கன்று ஈனும் தருணத்தில் பசு மாடுகள் நிம்மதி இழந்து பதற்றத்துடன் இருப்பதால் தீவனம் உட்கொள்ளும் எண்ணமே அவற்றுக்கு இருக்காது. கன்று ஈனும் சமயத்தில் நன்றாக நடக்கும் சூழ்நிலையில் பசுமாடுகள் இருந்தால் இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்கும். கன்று ஈனும் நேரத்தில் பசுமாடுகள் அடிக்கடி படுப்பதும் எழுந்து நிற்பதுமாக இருக்கும். எனவே பசுமாடுகளின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
2: வேளாண் பழமொழி சிந்தனை.

புற்று கண்டு கிணறு வெட்டு. விடை பெருமுன் பஞ்சகவ்யா போன்ற திரவ நிலை உரங்களை தெளிப்பதால் பயிர்களில் வளர்ச்சி மற்றும் பூ பூக்கும் தன்மை அதிகமாகும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல்

0: முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட்ட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஈரம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
1: ஒரு பாம்பை பார்த்தாய், மழையே மழையே நெஞ்சுள் மழையே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். பையா திரைப்படத்திலிருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் வந்தே மாதர பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மலை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து.

என்னம்மா கண்ணுகளா, சௌக்கியமா? நான் தாங்க உங்கள் சத்யராஜ் பேசுகிறேன். திருப்பி நீங்கள் ஆமாம்மா கண்டு சௌக்கியந்தான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே. இதை கெடுக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் முதன்மையான விஷயம், மிக முக்கியமான விஷயம் இந்த போதை மருந்து எடுத்துக்கிற பழக்கம் தான். அது வந்து மொத்தமாக ஆளையே க்ளோஸ் பண்ணிடும். அது வந்து போதை மருந்து எடுத்துக்கிறதும் தப்பு, அதை எடுத்துக்கிறதுக்காக என்கரேஜ் பண்ணுறது அதை விட தப்பு. இது வந்து ஒரு தடவை தொட்டிங்கன்னா ஒட்டிக்கும், அதுலேருந்து மீளவே முடியாது. இது பழக்கமாச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் ஒரு படத்தில் சொன்னேன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் தெரு தெருவாக என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு அலைய வேண்டியதான். ஏன்னா உங்கள் கேரக்டர் உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சே நோ டு ட்ரக்ஸ்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் கடல் பாசிகள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள்.
2: கடற்பாசிகள் என்பது கடல்களில் வளரும் ஊட்டச்சத்து மிகுந்த பூக்காத கடல் தாவரமாகும். இவைகள் 3 நிறங்களில் காணப்படுகின்றன. 1 பச்சை கடற்பாசி, பழுப்பு கடற்பாசி மற்றும் சிவப்பு கடற்பாசி வகையாகும். உலகம் முழுவதும் சுமார் 12,277 வகையான கடற்பாசி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் சிவப்பு கடற்பாசி 7,677, பச்சை கடற்பாசி 1,853, பழுப்பு கடற்பாசி 2,147 ஆகும். இந்தியாவில் 844 வகையான கடற்பாசி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் சிவப்பு 434, பச்சை 216, பழுப்பு நிற கடற்பாசி 194 ஆகும். தமிழ்நாட்டில் 282 வகையான கடற்பாசி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் சிவப்பு நிற கடற்பாசி 146, பச்சை நிற கடற்பாசி 80, பழுப்பு நிற கடற்பாசி 56 ஆகும். உலக அளவில் கடற்பாசியின் நிலையை பற்றி ஆராய்ந்து பார்த்தோமானால் கடற்பாசி ஏற்றுமதியில் சீனா முதலிடத்திலும், இந்தோனேஷியா 2வது இடத்திலும், தென்கொரியா 3வது இடத்திலும், பிலிப்பைன்ஸ் 4வது இடத்திலும் இருக்கின்றன. இந்தியா தற்பொழுது கடற்பாசி வளர்ப்பிலும் ஏற்றுமதியிலும் முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் வரிசையில் சேர்ந்துள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள 8,100 சதுர கிலோமீட்டர் கடற்கரை பரப்பானது கடற்பாசி வளர்ப்பிற்கு மிகவும் ஏற்ற இடமாக அமைந்துள்ளது. இவற்றில் கப்பா பைகஸ் அல்வரேசி போன்ற இனங்கள் அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா பகுதி, முக்கியமாக பாக் வளைகுடா பகுதியிலும் கடற்பாசிகள் அதிகமான அளவில் வளர்க்கப்படுகின்றன. கடற்பாசி வளர்ப்பில் தமிழ்நாட்டில் பாக் வளைகுடா பகுதி மிகவும் ஆழம் குறைவான

அலை குறைவான பகுதியாக இருப்பதால் அதிக அளவிலான கடற்பாசி வளர்ப்பு அங்கு நடைபெறுகிறது. கடற்பாசியின் இனப்பெருக்கத்தை பற்றி பேசினால், நிலத்தில் வளரும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியுடன் ஒப்பிடும்போது கடற்பாசிகளின் வாழ்க்கை சுழற்சி மிகவும் வித்தியாசமாக காணப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு கடற்பாசி குழுவிற்கும் இந்த வாழ்க்கை சுழற்சியில் வேறுபாடுகள் உள்ளன. கடற்பாசிகளில் பாலினமற்ற இனப்பெருக்கமும் பாலின இனப்பெருக்கமும் நடைபெறுகின்றன. கடற்பாசியின் வாழ்க்கை சுழற்சியை முழுமையாக புரிந்து கொண்டதன் மூலம் நிலையான வளர்ப்பு முறைகளை உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. அதன் மூலம் ஜப்பானின் கடற்பாசி வளர்ப்பு மற்றும் உற்பத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எனவே கடற்பாசிகளின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி புரிதல் வளர்ப்பு முறைகளை மேம்படுத்தவும் சிறந்த இனங்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கவும் மிகவும் இன்றியமையாததாக உள்ளது. கடற்பாசி வளர்ப்பு முறையில் பாலின மற்றும் பாலினமற்ற இனப்பெருக்கங்களின் பண்புகளே இன்றைய வளர்ப்பு முறைகளுக்கான அடிப்படையாக அமைந்துள்ளன. மேலும் கடற்பாசிகளின் வாழ்க்கை சுழற்சி மற்றும் இனப்பெருக்க உத்திகள் குறித்த புரிதலில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள் வளர்ப்பு முறைகளை மேம்படுத்துவதற்கும் சிறந்த இனங்களை தேர்வு செய்வதற்கும் தொடர்ந்து உதவியாக இருந்து வருகின்றன. கடற்பாசிகளில் நிலத்தாவரங்களை விட அதிக செறிவுகளில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ நிறைந்துள்ளன. வைட்டமின் சி சுரிகரப்பான் நோயை தடுக்கிறது. அதே சமயம் வைட்டமின் இ நரம்பியல் பிரச்சனைகளையும் இரத்த சோகையையும் சரி செய்ய உதவுகிறது. பாசிகளில் உள்ள பைக்கோசயனின் என்ற நீல நிற நிறமி இருப்பதால் நில தாவரங்களுடன் ஒப்பிடும்போது பாசிகளின் இரும்பு சத்து மனித உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகிறது. ஃபீனாலிக் நிறைந்த சாறுகள் செரிமான நொதிகளை தடுத்து நீரிழிவு எதிர்ப்பு விளைவுகளையும் அளிக்கின்றன. கெல்ப் எனப்படும் பழுப்பு நிற பாசிகளில் பாலில் உள்ளதை விட 13 மடங்கு அதிக கால்சியம் மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளன. மேலும் மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்களும் அதிக அளவில் கடற்பாசிகளில் காணப்படுகின்றன. இப்போது கடற்பாசிகளில் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன என்பதையும் அவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பொருள்களை பற்றியும் விரிவாக பேசலாம். கடற்பாசிகள் கடலில் வளரும் சாதாரண தாவரங்கள் மட்டுமல்ல, இன்றைய உலகில் உணவு தொழில், மருந்து தொழில், அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு, வேளாண்மை, உயிரி தொழில்நுட்பம் மற்றும் பல தொழில்துறைகளுக்கு அவை முக்கிய மூலப்பொருள்களாக விளங்குகின்றன. முதலில் மனிதர்கள் நேரடியாக உணவாக பயன்படுத்தும் கடற்பாசிகளை பற்றி பார்க்கலாம். ஜப்பான், சீனா, கொரியா போன்ற நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக கடற்பாசிகள் உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. போர்ஃபைரா என்ற சோப்பு கடற்பாசி ஜப்பானில் நோரி என்று அழைக்கப்படுகிறது. இது சுஷி தயாரிப்பில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. லேமினேரியா மற்றும் சாக்கரினா போன்ற பழுப்பு நிற கடற்பாசிகள் கொம்பு என்ற பெயரில் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. அண்டேரியா பின்னாட்டிஃபிடா என்ற பழுப்பு நிற கடற்பாசி வகாமே எனப்படும் பெயரில் அழைக்கப்படுகிறது. இது சூப் மற்றும் சாலட் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கடற்பாசிகள் சேகரிக்கப்பட்டு பின்னர் நன்னீரில் கழுவப்பட்டு சூரிய ஒளியில் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் உலர்த்தப்படுகின்றன. பின்னர் அவை தாள்களாகவோ துண்டுகளாகவோ அல்லது தூள் வடிவமாக மாற்றப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகின்றன. இப்பொழுது உணவுத் தொழிலில் மிகவும் முக்கியமான 3 பொருட்களை பற்றி பார்க்கலாம். அவை அகார், கேரகினன், ஆல்ஜினேட். முதலில் அகார் பற்றி பேசலாம். அகார் என்பது முக்கியமாக ஜெலிடியம் மற்றும் கிராசிலேரியா போன்ற சிவப்பு கடற்பாசிகளிலிருந்து பெறப்படும் பல சர்க்கரை பொருள்களாகும். அகர் தயாரிப்பில் முதலில் கடற்பாசிகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. பின்னர் அவை நீரில் கொதிக்க வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் அதில் உள்ள கரையக்கூடிய அகர் வெளியேற்றப்படுகிறது. அதன் பிறகு அந்த கரைசல் வடிகட்டப்படுகிறது. பின்னர் அது குளிர்விக்கப்படும் போது ஜெல் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. இந்த ஜெல் உறைய வைக்கப்பட்டு அதில் உள்ள நீர் நீக்கப்படுகிறது. இறுதியாக உலர்த்தப்பட்டு தூளாக்கப்படுகிறது. இந்த அகர் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது. உணவுப் பொருட்களில் ஜெல்லி, ஐஸ்கிரீம், இனிப்பு வகைகள், பேக்கரி பொருட்கள் போன்றவற்றில் தடிப்பூட்டியாகவும் நிலைப்படுத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல நுண்ணுயிரியல் ஆய்வகங்களில் பாக்டீரியாக்களை வளர்ப்பதற்கான வளர்ப்பு ஊடகமான கல்ச்சர் மீடியம் தயாரிப்பில் அகர் முக்கிய பங்கு வகிக்கிறது. மருந்து துறையிலும் உயிரி தொழில்நுட்ப ஆய்வுகளிலும் அகர் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக கேரஜினன் என்னும் வேதிப்பொருளின் பயன்பாட்டை பற்றி பேசலாம். கேரகினன் என்பது கப்பபேகஸ், யூகிமியா, கான்ட்ராஸ் மற்றும் ஜிகர்டினா போன்ற சிவப்பு கடற்பாசிகளிலிருந்து பெறப்படுகிறது. இந்த கடற்பாசிகள் சுத்தம் செய்யப்பட்டு சூடான நீரில் வேக வைக்கப்படுகின்றன. பின்னர் கரைந்துள்ள கேரஜினன் கரைசல் வடிகட்டப்படுகிறது. அதன் பிறகு ஆல்கஹால் அல்லது பொட்டாசியம் உப்புகளின் உதவியுடன் கேரகினன் பிரித்தெடுக்கப்படுகிறது. பின்னர் அது உலர்த்தப்பட்டு பொடியாக்கப்படுகிறது. கேரகினன் உலக அளவில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் இயற்கை தடிப்பூட்டிகளில் ஒன்றாகும். பல பொருட்கள், தயிர், சாக்லேட், பால், ஐஸ்கிரீம், ஜாம், ஜெல்லி, இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் பல்வேறு பானங்களில் இது நிலைப்படுத்தியாகவும் தடிப்பூட்டியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. பற்பசை, ஷாம்பு, அழகு சாதன பொருட்கள் மற்றும் சில மருந்து தயாரிப்புகளிலும் கேரஜினன் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஆல்ஜினேட் எனும் வேதிப்பொருளின் பயன்பாட்டை பற்றி பேசலாம். இது லேமினேரியா, மேக்ரோசிஸ்டிஸ், அஸ்கோஃபில்லம் மற்றும் சர்காசம் போன்ற பழுப்பு நிற கடற்பாசிகளிலிருந்து பெறப்படுகிறது. முதலில் கடற்பாசிகள் கழுவப்பட்டு சிறிய துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. பின்னர் காரக்கரைசலான சோடியம் கார்பனேட் உதவியுடன் அவற்றிலுள்ள ஆல்ஜினிக் அமிலம் கரைக்கப்படும்

0: அதன் பிறகு வடிகட்டப்பட்டு கால்சியம் குளோரைடு அல்லது அமிலங்களின் உதவியுடன் ஆல்ஜினேட் தனியாக பிரிக்கப்படுகிறது. இறுதியாக உலர்த்தப்பட்டு சோடியம் ஆல்ஜினேட் என்ற தூள் வடிவத்தில் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆல்ஜினேட் உணவுத் தொழிலில் ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், சாஸ், சாலட், ட்ரெஸ்ஸிங் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவத்துறையில் காயக்கட்டு தயாரிப்பிலும் பல் மருத்துவ ரீதியான டென்டல் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. துணி அச்சிடுதல், காகித தொழில் மற்றும் மருந்து தயாரிப்புகளிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. கடற்பாசிகளிலிருந்து பெறப்படும் அயோடின் பற்றி பலர் கேள்விப்பட்டிருப்போம். லேமினேரியா போன்ற பழுப்பு நிற கடற்பாசிகளில் அயோடின் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த கடற்பாசிகள் சேகரிக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட பின்னர் அவை எரிக்கப்படுகின்றன. அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலில் இருந்து வேதியியல் முறைகள் மூலம் அயோடின் பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த அயோடின் மருத்துவ துறையிலும் கிருமி நாசினி தயாரிப்பிலும் மருந்து தொழிலிலும் பயன்படுகிறது. வேளாண் துறையிலும் கடற்பாசிகளின் பங்கு மிகவும் முக்கியமானது. பல நாடுகளில் கடற்பாசிகள் நேரடியாக இயற்கை உரமாக பயன்படுகின்றன. பின்னர் அவை சேகரிக்கப்பட்டு கடற்பாசிகள் உலர்த்தப்பட்டு பொடியாக்கப்படுகின்றன அல்லது அவை நீரில் ஊற வைக்கப்பட்டு பின்னர் வடிகட்டப்பட்டு திரவ கரைசலாக மாற்றப்படுகின்றன. இந்த சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர் அல்லது கடற்பாசி திரவ உரம் பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படுகிறது. இதில் இயற்கையாக காணப்படும் தாது உப்புகள் மற்றும் வளர்ச்சி ஊக்கப்பொருள்கள் காரணமாக பல்வேறு தோட்டப்பயிர்கள் மற்றும் விவசாய பயிர்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. சமீபத்திய காலங்களில் கடற்பாசிகளிலிருந்து பெறப்படும் உயிரி ஊக்கிகள் வேளாண் துறையில் அதிக கவனம் பெற்றுள்ளன. அதுபோல் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு துறைகளிலும் கடற்பாசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உலர்த்தப்பட்ட கடற்பாசிகள் தூளாக்கப்பட்டு கால்நடை தீவனங்களில் சேர்க்கப்படுகின்றன. சில நாடுகளில் மீன் மற்றும் இறால் வளர்ப்பிற்கான தீவனங்களிலும் கடற்பாசி சார்ந்த சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அழகு சாதன துறையிலும் கடற்பாசிகள் தனியிடத்தை பெற்றுள்ளன. கடற்பாசி சாறுகள் முகப்பூச்சிகள், முகமூடிகள், லோஷன்கள், ஷாம்புகள், சோப்புகள் மற்றும் பா சிகிச்சை பொருட்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்காக கடற்பாசிகள் முதலில் உலர்த்தப்பட்டு பின்னர் சூடான நீர் அல்லது பிற கரைப்பான்களின் உதவியுடன் சாறு பிரித்தெடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த சாறு பல்வேறு அழகு சாதன பொருட்களில் சேர்க்கப்படுகிறது. மருந்து துறையிலும் கடற்பாசிகளின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அகர் மற்றும் ஆல்ஜினேட் போன்ற பொருட்கள் மாத்திரை தயாரிப்பு, காப்சியல் தயாரிப்பு மற்றும் காயக்கட்டு பொருட்கள் பயன்படுகின்றன. பல கடற்பாசிகளிலிருந்து பெறப்படும் உயிர் செயல்திறன் கொண்ட சேர்மங்கள் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் மருந்தியல் ஆராய்ச்சியில் முக்கிய கவனத்தை பெற்று வருகின்றன. மேலும் உயிரி எரிபொருள் உற்பத்தியிலும் கடற்பாசிகள் எதிர்கால மூலப்பொருட்களாக கருதப்படுகின்றன. கடற்பாசிகள் சேகரிக்கப்பட்டு அவற்றில் உள்ள கரிமப் பொருட்கள் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டின் மூலம் உடைக்கப்பட்டு பயோகேஸ் உருவாக்கப்படலாம். சில ஆராய்ச்சிகளில் எத்தனால் மற்றும் பிற உயிரி எரிபொருள்கள் தயாரிப்பதற்கும் கடற்பாசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்று ஆராய்ச்சியை ஆய்ந்து பார்த்தோமானால் கடலில் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் கடற்பாசிகள் மனிதர்களின் உணவு முதல் மருந்து வரை, வேளாண்மை முதல் உயிரி தொழில்நுட்பம் வரை எண்ணற்ற துறைகளில் பயன்பட்டு வருகின்றன. அதனால்தான் இன்றைய உலகில் கடற்பாசிகள் நீல பொருளாதாரம் அல்லது ப்ளூ எக்கனாமியின் முக்கிய வளங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. கடற்பாசிகள் பல முக்கிய பங்களிப்பு வழங்குகின்றன. அவற்றில் வேலைவாய்ப்புகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலுக்கு மாற்று வாழ்வாதாரமாக விளங்குகிறது. கடற்பாசிகளின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம், கார்பனை உறிஞ்சுதல், கடல் உயிரின பல்வகைமை பாதுகாத்தல், மீன்கள் மற்றும் சிப்பிகளுக்கான வளரிடங்கள், மாசு கட்டுப்பாடு போன்றவற்றில் முக்கிய பங்காற்றுகின்றன. கடற்பாசிகளின் வளர்ப்பில் முக்கியமாக சவால்கள் உள்ளன. காலநிலை மாற்ற அபாயங்கள், சந்தை அணுகல் குறைபாடு, ஒழுங்குமுறை சிக்கல்கள், நுகர்வோர் ஏற்றுக்கொள்ளுதல் குறைவு போன்றவற்றையால் கடற்பாசி வளர்ப்பில் சில சவால்களை தற்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடற்பாசி என்பது மீனவர்களின் வாழ்வில் முக்கியமான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கின்றன. கப்பாபைகஸ் அல்வரைஸ் எனும் கடற்பாசி கடலோர பகுதிகளில் அதிகமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையான கடற்பாசி வளர்ப்பானது கடலோர பகுதியில் வாழும் மக்களுக்கு இன்னொரு பொருளாதார வாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக மீன்பிடி தலைக்கடங்களில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த குடும்பத்து பெண்கள் இந்த கடற்பாசி வளர்ப்பில் ஈடுபட்டு குடும்பத்திற்கு ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. குறிப்பாக கப்பாபைகஸ் அல்வரைஸ் எனும் இந்த கடற்பாசியானது 45 நாட்களில் 100 கிலோகிராம் கடற்பாசியை நாம் வளர்ப்பதற்கு எடுத்துக்கொண்டோமானால் அந்த கடற்பாசி 45 நாட்களில் கிட்டத்தட்ட 1.5 டன் அளவில் வளர்ந்து மீனவர்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டுவதற்கு உதவுகிறது. அந்த வகையில் கடற்பாசி வளர்ப்பு கடலோர பகுதியில் வாழும் மக்களுக்கு நேரடியான மற்றும் மறைமுகமான பொருளாதார வாய்ப்புகளை வழங்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே நம்முடைய அரசுகள் வழங்கும் பொருளாதார உதவியையும் கருவிகளையும் பயன்படுத்தி கடலோர பகுதியில் வாழும் மக்கள் இந்த கடற்பாசி வளர்ப்பில் ஈடுபட்டு ஒரு நிலையான வருமானத்தை ஈட்ட வேண்டுமாய் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கடல் பாசி

தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் வெள்ளி.

ஆகாஷ்வாணி மத்திய அலை, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலா இன்னி அறிந்தால் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 மெகாஹெட்ஸில் 69 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரத்தென்றால் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது மதுரை தென்றல். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் ஹரிணி.

0: 21-17, 26-24 to reach quarters. In another men's singles, Kidambi Srikant registered a 21-14, 21-13 win over Lee Zijia of Malaysia to enter quarterfinals. In women's singles, Tanvi Sharma, Rakshita Shree and Devika Sihag also advanced to the last eight stage, winning their respective matches. In men's hockey, India will face arch-rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:30 p.m. In men's cricket, hosts Ireland have set a target of 183 runs for India in the first T20 international match of the two-match series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches three-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends two Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Chou Tin Shen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikant and three women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெளி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெளி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
3: நெளி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்க முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெளி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதில் வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல் தொராசிக் லம்பார் சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டுவடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெளி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டுவடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா அந்த வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெளி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் June 27 வந்து நெளி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் June 27 வந்து உலக நெளி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
2: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்பில் எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது? இந்த நோய் காரணமாக முக்கியமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
3: இதில் வந்து ஐந்து வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம 25 வந்து ஒருத்தர் வந்து இந்த நெளி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது, அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்மந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்மந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்மந்தப்பட்டது. இந்த நோய்

0: வந்திருந்தாலும் இந்த நெளி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் வந்து வலியினால் வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் குன் போட்டு உட்கார அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிஜமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை குன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெளி முதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெளி முதுகே வந்து ஐந்து வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெளி முதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10-18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமாக 10-18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர் அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும்போதோ நடக்கும்போதோ உட்காரும்போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளி முதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அது ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்ஸியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பாசிரியர், பிசிக்கல்

0: எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது, ஓடும்போது, இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து, அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது, பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமாக, இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்ன இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும்போதே இந்த முதுகு தண்டுவாடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே 3வது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், 6வது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், 1 வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ், அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு 20 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20லிருந்து 40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 டிகிரிக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியோட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கலாம்,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0லிருந்து 20 டிகிரி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெளி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20லிருந்து 40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 டிகிரிக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழிறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0லிருந்து 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20லிருந்து 40, 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால் மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங் இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும்,

0: இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க 0 to 20 degrees இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். வேறு மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமாக. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0 to 20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20 to 40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை, இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 degrees மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக ராஜு விடல, தோடி ராகம், ரூபக தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். நவரசகலா ரசிகை அம்பிகே சதா நமஸ்தே. ராகம் தானம் பல்லவி ரசிகப்பிரியா ராகம் திருஷ்ட திருப்புட தாளம்.

அரங்கிசையில் இதுவரை உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்டோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

இறக்கமில்லாதவள் என்று படுக்கையன் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறைவாகி நாளை காலை 5:45 வந்தே மாதரம் மங்கள இசை, நாளொரு குரல் எண் 306. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 அகில செய்திகள், 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதய மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:85 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு, 7:10 மதுரத்தின்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ மன அழுத்தம் ஏன் சமாளிப்பது எப்படி, தகவல் தருகிறார் மனநல ஆலோசகர் பி ராஜசவுந்தர பாண்டியன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தன்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தன்றல் தொடர்ச்சி, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரத்தன்றல் தொடர்ச்சி, 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நல்வாழ்வில் யோகா மற்றும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரத்தென்றல் மற்றும் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல். அதனைத் தொடர்ந்து 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் 1:05 ஆங்கிலத்து செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம் கங்கை கண்ட சோழபுரம் உரை சித்திரம் எழுதியவர் நந்தினி. 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலா கேட்கலாம், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தன்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் மற்றும் அதனைத் தொடர்ந்து 5:27 மாலை ஒளிபரப்பு துவங்கும் குரல் அமுதம் 306. அதை தொடர்ந்து 6:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள் புதிய வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். மணிக்கு மரத்தன்றல், 7:10 மாவட்ட செய்திகள், விழுப்புரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி,

தொழில்நுட்பத்துக்கு உழவு உலகம். கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். மற்றும் அதைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் படைப்பு திருநொழி ஆனந்த. 8 மணிக்கு செய்தி இருக்கே, 8:05 மருத்துவர்கள், 8:30 இசை மஞ்சரி, 8:45 ஆங்கில நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மருத்துவர்கள், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: Indian shooters have ended their campaign at the ISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 மணிக்கு காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.